அம்மன் கோயில் திருவிழா என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் மலேசியா வாசுதேவன் சித்ரா. நிகழ்ச்சியில் அடுத்து தியாகம் என்ற படத்திற்காக ஒலிக்க இருப்பது டி எம் சௌந்தரராஜனின் குரல்.

காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்தா மாதம் 26 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆணி மாதம் 2 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஒவ்வொரு நாளும் வருகின்ற விருந்தினருக்கு உதவி செய்பவனுடைய வாழ்க்கை வறுமையினால் அழிந்து விடாது. குறள் எண் 83, அதிகாரம் விருந்தோம்பல்.
1: வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து வாழ்படுதழிந்து.
0: ஒவ்வொரு நாளும் வருகின்ற விருந்தினருக்கு உதவி செய்பவனுடைய வாழ்க்கை வறுமையினால் அழிந்து விடாது. குறள் எண் 83, அதிகாரம் விருந்தோம்பல்.

0: நேயர்களை தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி திட்டப் பணிகள், மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:02. நேயர்கள் கேட்க இருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், இன்று 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம், தொழில் பயிற்று

0: இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன்வேலுமையில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். இன்று காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் கருதுபவை எவை. 10:02 மனம் விரும்புவதே நேயர் பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் குஜராத்தின் மதாப்பர் கிராமம் பற்றி கேட்க இருக்கிறோம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் குடும்பத்தின் உண்மையான பலம் என்ன. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். அதனை தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் கம்பு தரும் நன்மைகள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 1:55 காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran.
2: Prime Minister Narendra Modi will arrive in Evian, France today on a 2-day visit to participate in the G7 summit in the third leg of his 2-nation visit. Upon arrival, French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister. Mr. Modi will then participate in a working session of the summit on the theme Forging New Partnerships and Rebuilding International Solidarity, along with leaders of G7 countries, partner countries, and representatives of the World Bank and the African Development Bank. On the sidelines of the meeting, the Prime Minister is also scheduled to hold bilateral meetings with the Prime Minister of Canada, Mark Carney, Prime Minister of United Kingdom Keir Starmer and UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. Later, he will attend a gala dinner hosted by French President Emmanuel Macron. Prime Minister Narendra Modi is visiting the French city at the invitation of French President Emmanuel Macron in what is expected to be a highly productive and wide-ranging visit. Notably, this marks India's 13th participation at the G7 summit and the Prime Minister's 7th consecutive participation. India's regular participation at the G7 summit reflects the increasing recognition of New Delhi's role and contributions in addressing global challenges related to peace, security, development and environmental sustainability. A report.
3: India's strategic importance for the G7 is increasingly being reflected in concrete economic and technology partnerships. This is evident from the recently concluded India-EU trade agreement as well as initiatives such as Bharat Innovates in Nice and India's role as the official AI partner country at upcoming VivaTech in Paris. These developments underline how G7 countries are looking at India not only as a major market but also as a trusted partner in technology, innovation, manufacturing and resilient supply chains. Significantly, many of the priorities identified by the French G7 presidency, including reducing imbalance, international partnerships and artificial intelligence, closely align with India's strengths and interests. Ankit Kumar, Akashvani News, Evian, France.
2: Earlier yesterday, India and Slovakia elevated their ties to a comprehensive partnership. The two sides also linked 11 agreements to boost cooperation in key areas including labour migration, digital technology and defence following talks between Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Addressing a joint press conference, Mr. Modi said, elevation of ties symbolises shared beliefs, priorities and future.
4: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है। यह हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है। आज प्रधानमंत्री जी और

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்க்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிக தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்து அளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளிட்ட வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும், அதிலே போய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கையை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை. மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழ்கின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்லுவார் விருந்தோம்பல் என்று சொல்லி, விருந்து புறத்தான் தானுண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம்

உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள் பங்காளிகள் இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமையின் அர்த்தம். அந்த காலத்தில் தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள் அப்படி. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு பெற்றை அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தின் வழி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பெற்றை அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதைதான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார்,

எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ். சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.
2: அறிவனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போத்த நின்ற என்னருள் ஈசனான செந்திரல் சரவணத்தான்.

காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் புரிஞ்சுக்கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உண்மையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை ஐலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் பத்தும் பிறங்குமாள் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க ஊன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அறுமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலு கிரைவனால் காக்க காக்க அஞ்சகனம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சுடு பொருள் காங்கே என் விளரடி துடையை காக்க செஞ்சரன் நேசகாசான் திமிருமுன் துடையை காக்க ஏரகத்தேவன் என் தாழ் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்க்கே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதுக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுருமலையன் பாதத்தமர் பத்து விரலும் காக்க பையுருபழனிநாத பரநகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என்னை

ஒளியழ உரத்த சத்தத்தோடு வரும் பூத பிரேதம் பலி கொள்கிறாக்கத பேய் பலகணத் தேவையானாலும் கிளிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வரத்திடாரையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வடிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபர சீட்டி ஆதி பாங்குடைய ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்வியம் உணர் உன் உங்கோர் அசடர் பேய் அரக்கர் புல்லர் செவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என்னை மல்கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரமெல்லாம் புறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாங்கல் சிங்கம் கரடி நாய் புலிமாயானை கொடிய கோணாய் குரங்கு கோல மார்ஷாலம் சம்பு நடையுடையதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க தானவி முளைவேல் காக்க நகரமே போல் தழியை ஞானவேல் காக்க வன்புள் சிகரித்தே நண்டு காலி செய்யன் ஏறு கால பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நடிவண்டு புலியின் பூச்சி முகம் செய்வையால் எற்போர் ஊரிலாத அறிவேல் காக்க தலத்தில் உய்வன் மீன் ஏறு தண்டுடை

தையை அனவே காத்து வன்புள் சிகரித்தே நண்டு காலி செய்யன் ஏறு கால பள்ளி நகமுடை ஒந்தி பூரான் நடிவண்டு புலியின் பூச்சி உகம் செய்வையால் ஏற்போர் ஊரிலாத அறிவியல் காக்க தளத்தில் உய்வன் மீன் ஏறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடும் துயர் தளர்க்கேயுள்ள துலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத ஒவ்வொருவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வியல் காக்க யமலியம்பரியன் கைவேல் நவகிரக கோள் காக்க சுபவெளி நோய்கள் தந்த சூளை ஆக்ராண ரோகம் திமிர்கடல் வாதம் சோகை சிரம் அடிகர்ண ரோகம் இமையணுகாமலே பன்னிரு புயன் செய்யவேல் காக்க டமருகத்தடி போல் நைக்கும் தலையீடு கண்டமாலை குமுறு விப்புறுதி குன்மம் குடல் வலி கீழே காசம் நிமிரொடாதிருத்தும் வெட்டை நீர்ப்பிரமேகம் எல்லாம் இமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இடக்கம் இல்லாத பித்த எரிவு மா சுரங்கள் கைகால் முடக்கவே குறைக்கும் குட்டம் மூல வெண்முளை தீமந்தம் சணத்திலே கொள்ளும் சன்னி சாலமென்றையும் இந்த பிடிக்குளம் இணையாடாமல் பெருஞ்சக்தி வடிவேல் காக்க கவனமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய்சுவரவே செய்யும் மூல சூழலை புடக்கு வெக்கல் அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என் இடத்தெய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்புற கிரந்தி வீக்கம் நணுகிட பாண்ட சோபம் அமர்த்திட கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவலிப்போடு எழுப்புடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டிய உருட்டி நோக்கி எல்லினும் கரியமே

இடத்தும் என்னை நண்ணி வந்தருளார் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க. எகரமே போல் சூலேந்து நரும்பு என் வேல் முன் காக்க, அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க, சகரமோடாரும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க, சிகரமின் தேவமோலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க. ரஞ்சினமொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சேவேல் கிழக்கில் திறமுடன் காக்க, அங்கி விஞ்சிடி திசையின் ஞான வீரன் வேல் காக்க, தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தூன் இகளுடை கரமேல் காக்க. லகரமே போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று

கடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க. இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் ஆறுமுகத்திவன் தான் வந்தனை காக்க காக்க. ஒலியெழு காலை முஞ்சல் ஓம் சிவசாமி காக்க. செழிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க. இரவுடை கோழித்தோகை கிளைமுன் இராவில் காக்க. திணனுடை சூற்பகை தேசிகள் பின் இராவில் காக்க. நரவு சேர் தாழ் திளம்பன் நடுநிசி தன்னில் காக்க. மறைதொழு குழகன் எப்போன் மாறாக காக்க காக்க. இனமெனத் தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க. தனிமையில் கூட்டன் தன்னில் சரவண பவனார் காக்க. நனி அனுபூதி சொன்ன நாதரசோன் காக்க. இத்தை கனிவோடு

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:23.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு ஆண்டவன் இருக்கிறான். பிறர் துன்பத்தை கண்டு இறங்குதல் மனிதாபிமானம், அதை நீக்குதல் தெய்வீகம்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் சரியாக காலை 6:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. ஈட்டி முனையால் சாதிக்க முடியாததை கூட இதய கனிவால் சாதிக்க முடியுமாம்.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 6:35. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நேயர்களே, தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: நிலக்கடலையில் விதைப்பண்ணை அமைப்பதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் பெற முடியும். விதைப்பண்ணை அமைக்க விரும்பும் விவசாயிகள் அரசு சான்று பெற்ற விதைகளை வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களில் வாங்கி விதைப்பண்ணை அமைக்கலாம். மண் மற்றும் விதைகள் வழியாக பரவும் நோய்களால் நிலக்கடலையில் இளஞ்செடிகள் பாதிக்கப்பட்டு பயிர் எண்ணிக்கை குறைந்து விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. இதனை தவிர்க்க ஒரு கிலோ நிலக்கடலை விதைக்கு உயிர் பூஞ்சான கொல்லியான ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் மற்றும் சூடோமோனாஸ் 10 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக விதை நேர்த்தி செய்வதால் நோய்கள் வராமல் பயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களில் குறைந்த விலையில் கிடைக்கும் உயிர் உரங்களை நிலக்கடலை விதையுடன் கலந்து விதைப்பதன் மூலம் உரச்செலவை குறைக்க முடியும். மண்ணின் இயல்பான தன்மையை பாதுகாக்க முடியும். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைப்பருப்புடன் 500 மில்லி நிலக்கடலை ரைசோபியம் உயிர் உரம் கலந்து விதைப்பதன் மூலம் நைட்ரஜனை பயிர்கள் நிலைப்படுத்தி தழைச்சத்தும் 500 மில்லி பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரம் கலந்தும் விதைத்தால் பயிருக்கு தேவையான மணிச்சத்தும் கிடைப்பதால் உரத்தேவை குறைவதோடு மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. விதை நேர்த்தி செய்யும் போது விதைகள் உரத்துடன் எளிதில் ஒட்டும் வகையில் சாதம் வடித்த கஞ்சியில் சேர்த்து நிழலில் உலர்த்திய பின் விதைக்க வேண்டும். விதைத்த 30 நாட்களுக்குள் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி விதைப்பண்ணையை உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும். விதைப்பண்ணையில் உரிய வயல் தரங்களை பராமரித்து தரமான காய்களை உற்பத்தி செய்து சுத்திகரிப்பு செய்து வழங்குவதன் மூலம் அதிக லாபம் பெற முடியும். பயிர்களுக்கு வெப்பத்தை தாங்க ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி பிங்க் பிக்மெண்ட் மெத்திலோட்ராஃபிக் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மா மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களில் அதிக வெப்பத்தால் ஏற்படும் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிர்வதை தவிர்க்க 3% பஞ்சகவ்யா கரைசலை தெளிக்கலாம். வெப்பத்தை தாங்கி அதிக மலர்கள் பூக்க 3% பஞ்சகவ்யா மற்றும் 0.4% ஹியூமிக் அமில கரைசலை மாதம் 1 முறை தெளிக்கலாம். கோடை காற்றால் வாழை மரங்கள் சாய்வதை தடுக்க 5 மாதங்களுக்கு மேலான மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். கோடையில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது நீரின் உப்புத்தன்மை அதிகரிக்கும். இதை தவிர்க்க அடிக்கடி நீர் பாய்ச்சுவதுடன் இலைகளின் ஓரங்கள் கருகினால் தகுந்த நுண்ணூட்ட சத்துக்களை வழங்க வேண்டும்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர்மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.

0: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 100 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மிகவும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 18 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 31% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.
2: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 45 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக

நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900 மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும்.

0: என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்புமிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர்.

தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. மின்சாரம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு. மின்சாரம் என்றதும் சாக்கடிக்கிறதா? அந்த அளவுக்கு பொதுமக்கள் மின்சாரம் என்ற பேச்சை எடுத்தாலே சண்டைக்கு வந்துவிடுகிறார்கள். மின் வெட்டு, மின் தட்டுப்பாடு, மின் பற்றாக்குறை என்ற வார்த்தைகளை அடிக்கடி அதிகமாகவே உபயோகப்படுத்துகிறது. கரண்ட் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா என கேட்டால் 99.9% மக்கள் வாழ முடியாது, அதிலும் உயிரோடையே இருக்க முடியாது என கூறுவார்கள். காரணம், மின்சாதன பொருட்களான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹீட்டர் என அனைத்தும் மக்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இவை இல்லாமல் இனி மக்களால் வாழவே முடியாது. மின்சாரம் முதலில 1847 கண்டுபிடிக்கப்பட்டு ஓம், வாட், ஆம்பியர், ஹென்றி ஃபாரடே ஆகியோரால் பல வழிகளில் கையாளப்பட்டு உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. வீட்டு உபயோக பொருட்கள் பெரும்பாலும் மின்சாரத்தால் இயங்கக்கூடியதாக உள்ளது. இதற்கு முன்னர் ஆட்டுரலில் உரல் அப்படியே இருக்கும், குழவி சுற்றும். ஆனால் இப்போது கிரைண்டரில் குழவி அப்படியே இருக்கிறது, உரல் சுற்றுகிறது. என்ன மாற்றம் பார்த்தீர்களா? அதனால்தான் இன்றைய மக்கள் பெரும்பாலும் மூட்டுவலி, கைகால் வலி, பிரஷர், சுகர் என நோய்களை விலைக்கு வாங்கி ஆஸ்பத்திரிகளில் கியூவில் நிற்கின்றனர். சுற்றுச்சூழல் சீர்கேட்டினால் பருவநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மின் உற்பத்தி குறைந்துவிட்டது. பூமி சூடாகி வெப்பமடைவதால், மழை பொய்த்து போனதால் காற்றின் வேகம் அளவு குறைந்துவிட்டது. இதனால் காற்றாலைகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. காற்றின் அளவும் குறைந்துவிட்டதால் மேகம் குளிர்விக்க முடியாமல் மழை அளவும் குறைந்துவிட்டது. ஆறுகளில் மற்றும் அணைகளின் நீரின் அளவு குறைந்துவிட்டதால் நீரிலிருந்து எடுக்கப்படும் மின் உற்பத்தியும் குறைந்துவிட்டது. மேலும் மக்கள் மின் சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதாலும் மின் சிக்கனத்தை கடைபிடிக்காததாலும் மின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. வீடுகளில் இல்லத்தரசிகள் முதல் குழந்தைகள் வரை தொலைக்காட்சியை ஓட விட்டுவிட்டு தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நிறைய வீடுகளில் மின் விசிறி, மின் விளக்குகள் வீணாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். இதனால் நமக்கு செலவு மட்டுமல்ல, நாட்டுக்கு மின் தட்பாட்டையும் ஏற்படுத்துகிறோம். மின்சாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது எப்படி என யோசிக்கிறீர்களா? பூமியை சூடாக்குவதில் மின்சாரம்தான் முதலிடம் வகிக்கிறது. அதாவது, பகல் முழுவதும் சூரிய ஒளியால் பூமி சூடாகி தகித்து கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி மட்டுமல்ல, தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் வெப்பம், வாகனங்களால் வெளியேறும் வெப்பம், ஏன் மனிதர்கள் வெளியேற்றும் மூச்சுக்காற்றினால் ஏற்படும் வெப்பம், இவை அனைத்தும் சேர்ந்து பூமியை சூடாக்குகிறது. இரவில் குளிர வேண்டும் அல்லவா?

0: ஆனால் நாம் பூமியை இரவில் குளிர விடுவதில்லை. எல்லா வீடுகளிலும் தெருக்களிலும் தொழிற்சாலைகளிலும் மின் விளக்குகளை எரியவிட்டும் மின் விசிறிகளை ஓடவிட்டும் பூமியை சூடாக்குகிறோம். பாவம், பூமியும் ஒரு கிரகம்தானே, எவ்வளவு வெப்பத்தை தான் தாங்க முடியும்? அதனால் பூமி சூடாகி கடல் சீற்றமடைந்து புயலாக உருவெடுத்து நம்மை அழிக்க வருகிறது. சாதாரண தோசைக்கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகம் சூடாகிவிட்டால் தோசை கருகி விடுகிறது. பின்னர் சூட்டை குறைத்து தோசை சுடுகிறோம். அதேபோல் பகல் முழுவதும் சூடான பூமியை இரவில் சூடாக்காமல் குளிர வைக்க வேண்டும் அல்லவா? எனவே நாம் மின் சிக்கனத்தை பயன்படுத்தி மின் தட்டுப்பாட்டை சரிப்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நேயர்களே, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7 மணி. நேயர்கள், இப்போ முதலாவதாக என்ன கேட்க இருக்கிறீங்க அப்படின்னா, தொழில் தொடங்குவோம். தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள் வழங்கும் தகவலை கேட்க இருக்கிறீங்க.
2: நாம் தினந்தோறும் பல்வேறு தொழில்களை பற்றி, அந்த தொழில்களுக்கு வழங்கப்படும் மத்திய மாநில அரசின் கடன் திட்டங்கள் பற்றி, ஏதாவது ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனம் பற்றி முழுமையாக விவாதித்து வருகிறோம், பேசி வருகிறோம். இன்று நான் இந்தியாவின் பட்டு உற்பத்தி மற்றும் அதற்கான துறைகள், அதனுடைய விற்பனை, இதற்கென இந்திய அரசு மத்திய பட்டு வளர்ச்சி வாரியத்தை நிறுவியிருக்கிறார்கள். பட்டு நூல் உற்பத்தி, விசைத்தறி, கைத்தறி, துணிகள் உற்பத்தி, ரெடிமேட் துணிகள் உற்பத்தி போன்ற பிரமாண்டமான தொழில்களுக்கு அடுத்து தமிழ்நாட்டின் பட்டு வளர்ப்பும் பட்டு உற்பத்தியும் மிகப்பெரிய தொழிலாக வளர்ந்துள்ளது. இதற்கு மத்திய அரசினுடைய சென்ட்ரல் சில்க் போர்டு என்று அழைக்கப்படும் மத்திய பட்டு வளர்ச்சி வாரியம் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. பயிற்சிகள் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு கடனுதவிக்கு நேரடியாகவும் இதர மத்திய அரசின் வங்கிகள் மூலமாகவும் நூல் நூற்கும் உபகரணங்கள் வாங்குதல், மல்பரி வளர்ப்பு, பட்டு வளர்ப்பு, அதற்கான வளர்ப்பு கூடம் கட்டுதல், இவற்றுக்கென மானிய கடன் மற்றும் பல வகை சிறு சிறு உதவிகளை செய்வதற்காக இந்திய பட்டு வளர்ச்சி வாரியம் உதவி செய்து வருகிறது. அதில் முக்கியமாக பட்டு வளர்ப்பு ஊக்கத்திட்டம் ISFSR 50% மானியத்தோடு ₹2,00,000 வரை மூலதனம் அடிப்படை உள்கட்டமைப்பு செய்வதற்கு கடனாக வழங்கப்படுகிறது. அடுத்து கனரா வங்கி மற்றும் IDBI என்று அழைக்கப்படும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் முன்னேற்ற வங்கி, இவர்கள் இருவர் மூலமாக பட்டு வளர்க்கவும், மல்பரி வளர்த்து அவற்றுக்கு கொடுக்கவும், பட்டுப்புழு வளர்ப்புக்கான கூடங்களை கட்டுவதற்கும், நூற்பு கொட்டகை அமைக்கவும், இதர நூல் உற்பத்திக்கும் தேவையான கட்டணங்கள் கட்டுவதற்கும் கடனை இந்த இரண்டு வங்கிகளும் வழங்குகின்றன. இதுபோல் பல்வேறு கடனுதவி திட்டங்களை பட்டு வளர்ப்புக்கு வழங்கி வருகிற மத்திய பட்டு வளர்ச்சி வாரியத்தின்

0: தலைமை அலுவலகம் மாடிவாலா பெங்களூர் 68 இயங்குகிறது. அவருடைய ஃபோன் எண் 9180-2628-2612 ஆகும். தமிழ்நாட்டின் இதற்கான சென்ட்ரல் சில்க் போர்டுக்கான கிளை பூந்தமல்லி சாலை சென்னை 84 இயங்குகிறது. இவர்களுடைய தொலைபேசி எண் 0444-2476-0106. இவர்கள் வலைத்தளம் www.csb அதாவது சென்ட்ரல் சில்க் போர்ட் .gov.in ஆகும். இந்த வலைத்தளத்தின் மூலமாகவும் அவர்களை நேரிலும் ஃபோன் மூலமாகவும் தொடர்பு கொண்டு மத்திய பட்டு வளர்ச்சி வாரியம் வழங்குகிற அனைத்து வகை கடனுதவிகள், அவர்கள் வழங்கக்கூடிய பயிற்சிகள், அவர்கள் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் செய்யக்கூடிய உதவிகள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பட்டு வளர்ப்பும் உற்பத்தியும் மிக லாபகரமான தொழிலாக இயங்குவதால் அனைவரும் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மத்திய தலைமை கூட்டுறவு வங்கி, இது சென்னையில் இயங்குகிறது. இவர்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட கூட்டுறவு வங்கிகளை நிர்வாகம் செய்கிறார்கள். அதுபோல் சின்னஞ்சிறு கூட்டுறவு வங்கிகளையும் இணைத்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசினுடைய அரசுடைமைக்கு ஆக்கப்பட்ட வங்கிகளைப் போல் பெரிய அளவிலே தமிழ்நாடு மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கி வருகிறது. இவர்கள் விவசாய பயிர்க்கடன், நகைக்கடன், வீடு கட்டக்கடன், தொழில் முனைவோருக்கான கடன், பால் பண்ணை, கோழி பண்ணை, டிராக்டர்கள் வாங்க விவசாய கடன், விவசாய கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கான கடன், புதிய தொழில்களை செய்யக்கூடிய பெண் தொழில் முனைவோர்கள், பணிபுரியும் பெண்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், மாற்றுத்திறனாளிகள், நெசவாளர்கள், சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழக கடன் பெற விரும்புவோர் என்று பலருக்கு இந்த வங்கிதான் தமிழகமெங்கும் சிறு கடன்களிலிருந்து நடுத்தர கடன்களிலிருந்து மிகப்பெரிய கடன்களை வழங்கக்கூடிய அருமையான வங்கியாக இயங்குகிறது. அனைத்து வங்கி உதவிகளும் செய்யக்கூடிய அந்த நிறுவனம் எத்தனை அதனுடைய வேலை நேரம் முழுவதும் உடனுக்குடன் நகை கடன்களையும் வழங்கி மக்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். இதனுடைய தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியினுடைய தலைமை அலுவலகம் என்எஸ்சி போஸ் ரோடு சென்னை 1 இயங்கி வருகிறது. 1800-8902-7071 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். www.tnscbank.in என்ற வலைத்தளம் மூலமாக தொடர்பு கொண்டால் அனைத்து வகையான அவருடைய திட்டங்கள், கடனுதவி திட்டங்கள், அவர்கள் வழங்கும் உதவிகள் போன்ற அனைத்தையும் இந்த வலைத்தளத்தை தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் மானியம் வழங்குவதில்லை. இவர்களிடம் கடன் பெறுவர்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசினுடைய தொழில்துறை அலுவலர்களை அணுகி நீங்கள் அந்த தொழிலுக்கான, சிறு தொழிலுக்கான, குறுந்தொழிலுக்கான மானிய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி கேட்டீங்க. இப்போ நேர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் இந்த தொழில் சார்ந்த பயிற்சிகள், இந்த தொழில் சார்ந்த திட்டங்கள், கடன் உதவிகள் போன்ற சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், நிறைய சந்தேகம் இருக்குது. இந்த தொழில் பயிற்சி பற்றிய தகவல்கள் எங்களுக்கு வேணும், இல்லை தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் எப்படி நம்ம பெறணும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும் இல்லையா. அப்படி இருந்தது அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம், உங்களுக்கு நாங்கள் விளக்கம் தருவோம். ஒன்று, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் இல்லை உதவிகள் எதுவும் வேணும் அப்படின்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கடிதம் வழியாக நீங்கள் அனுப்பலாம். எங்களோட வாட்ஸ்அப் எண் இருக்கு இல்லையா, 9443360794. மறுபடியும் சொல்கிறேன், 9443360794. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு இந்த தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் கடன் உதவிகள், அதற்கான டவுட் இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா பயிற்சி குறித்த தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கேள்விகளையும், உங்களுக்கு எந்த விஷயமா விளக்கம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக AR ரகுமான் அவர்களை இசையமைத்து பாடின பாடல். நேரம் சரியாக காலை 7:08.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி

0: வீரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000-க்கும் மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 மாத கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி

ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்த் மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:25 ஆயிற்றுக்கு. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே. உரை வழங்குபவர் பொன் வேலுமையில் அவர்கள்.
5: தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். இனிய தமிழ் மொழியின் இயல்பும் பண்டை தமிழர் வாழ்வின் செம்மையும் இன்றளவும் உலகில் சிறப்புடன் பேசப்பட்டு வருகின்றதென்றால் அதற்கு காரணம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் என்பதே. வாழ்ந்த வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களை கொண்டு ஒரு செம்மையான வாழ்க்கை நெறியை வகுத்து கொண்டு அந்த நெறியில் இருந்து சற்றும் பிறழாமல் வாழ்ந்தவர்கள் அவர்கள். இல்லறத்தில் இணைந்த தலைவனும் தலைவியும் அன்புடை நெஞ்சம் தாம் ஒன்றாய் கலந்தவர்கள். ஒருவர் மீது ஒருவர் கடலை விட ஆழமாகவும் வானத்தை விட உயரமாகவும் அன்பு கொண்டவர்கள். அவர்கள் வாழ்ந்த அன்பின் வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் காட்சிப்படுத்துகின்றன நம் சங்க இலக்கியங்கள். குறுந்தொகைப்பாடல் 167 தலைவனும் தலைவியும் புது இல்லறம் கண்டு மகிழும் ஓர் அற்புத காட்சியை செவிலித்தாய் நற்றாய்க்கு உரைத்த கூற்றாக காண்போம். தலைவி திருமணம் முடிந்தவுடன் தன் கணவனுடன் தனி குடித்தனம் வந்துவிட்டாள். வீட்டிலே செல்லமாக வளர்ந்ததால் சமைத்து பழக்கமில்லை. பணிக்கு சென்ற தலைவன் வீடு திரும்பும் நேரம் எப்படியோ சோறு மட்டும் சமைத்து விட்டாள். என்ன குழம்பு வைப்பது, எப்படி வைப்பது என்று சிந்திப்பதிலேயே பொழுது போய்விட்டது. பசியோடு வரும் கணவனுக்கு உணவு பரிமாற வேண்டுமே என்று தனக்கு தெரிந்த எளிதான தீம்புளிப்பாக செய்யலாம். அந்த காலத்திலே மோர்க்குழம்பிற்கு பெயர் தீம்புளிப்பாக. தீம்புளிப்பாக செய்யலாம் என்று கெட்டி தயிரை தன் மெல்லிய விரல்களால் பிசைந்து அதில் அரைத்து வைத்த கலவையை கலந்து வைக்கிறாள். கையெலம்ப நேரமில்லை, கையை சேலையிலே துடைத்து கொள்கிறாள். கலவையை அடுப்பிலேற்றி சற்றே கொதி வந்ததும் தாளிக்க முற்படுகையில் சேலை முந்தானை நழுவுகிறது. அதையும் நழுவாமல் பிடித்து கொண்டு தாளிதம் செய்கிறாள். தாளித புகை குபீரன மைதீட்டிய கண்களுக்குள் புகுந்து கரிக்கிறது. இப்படியாக தான் அரிதில் சமைத்த உணவை வந்த கணவனுக்கு பரிமாறுகிறாள். கணவன், புது மனைவி சமைத்த உணவல்லவா, ஆஹா எவ்வளவு இனிமையான உண்டி என்று மகிழ்ந்து பாராட்டியே உண்டுகிறான். அதை கண்டு அவள் உள்ளத்தின் மகிழ்வை மெல்லிய முறுவலில் காட்டுகிறாள். அம்முறுவதினால் ஏற்கனவே ஒளியுடன் விளங்கிய அவள் நெற்றி மேலும் பொலிவுடன் விளங்கியது என்கிறார் புலவர். முடிதயிர் பிசைந்த காந்தல் மெல் விரல் கழுவுரு கலிங்கம் களாது உடியி குவளை உண்கண் குய்ப்புகை கழும தான் துளந்து அட்ட தீம்புளிப்பாக இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தனல் ஒண்ணுதல் முகனே என்பது பாடல். பொருதேடி பிரிந்த தலைவன் வினை முடித்து தலைவியை விரைந்து காணும் ஆவிலில் தேரிலே வருகிறான். தேர்ப்பாகன் வீடு சேர இறைவாகிவிடுமே, தங்கி காலையிலே செல்லலாகுமே என்று கூறுகிறான். அப்பொழுது தலைவன் சொல்லுகிறான், பாகனே பொருள் தேடி நான் பிரிந்தபோது அப்பிரிவிற்கு அவள் வருந்தினாள். ஆனாலும் பொருள் தேடி வருவது வறியோர்க்கு இதழ் விருந்து போற்றுதல் முதலான இல்லற மாண்புக்கு அவசியமான கடமையாயிற்றே என்று என் பிரிவை தாங்கிக் கொண்டவள் அவள். முல்லை நில பண்பாகிய

0: காட்டியிருக்கும் ஒழுக்கம் நிறைந்த கற்பின் குருமகள் என் தலைவி. அவள் நள்ளிரவிலே விருந்தினர் வந்தாலும் முகமலர்ந்து மகிழ்ச்சியோடு விருந்து போற்றுபவர். என் வரவையே எதிர்பார்த்து காத்திருக்கும் அவள் இரவு எந்நேரமானாலும் என் வரவிலே மகிழ்வாள். ஆகவே விரைந்து சேரை செலுத்துவாயாக என்று தலைவியின் இல்லறம் அன்பை போற்றுகின்றான் தலைவன். அல்லில்லாயினும் விரிந்துவரின் உவக்கும் முல்லை சார்ந்த கற்பின் குருமகள் என்பது நற்றினை 142வது பாடல் தரும் இடைக்காடனாரின் புகழ்பெற்ற வரிகள். தலைவனின் பேரம்பில் திளைத்த தலைவி இந்த பிறவியில் மட்டும் இல்லையா, எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் நீயே எனக்கு கணவனாகவும் யானே உன் நெஞ்சி நிறைவோளாகவும் அமைய வேண்டும் என்று தலைவன் அன்பை போற்றி மகிழ்கிறாள் ஒரு குறுந்தகை தலைவி. இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை, யானாகியர் நின் நெஞ்சி நேர்பவளே என்பது குறுந்தகை 49வது பாடல் தரும் வைரவரிகள். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா, கண்ணில் நிறை நீர் கொண்டனல் என்றார் வள்ளுவர் பின்னரும். இவ்வாறு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தலும் ஒருவர் நிறவை மற்றவர் வியந்து போற்றுதலும் உண்டாயின் எட்டும் உயரத்தில்தான் இனிய வாழ்க்கை என்பதை உணர்ந்து இல்லற இன்பத்திலே திளைக்கிறார்கள் நம் தலைவனும் தலைவியும். மனைமாட்சியின் நன்கலம் என வள்ளுவர் போற்றிய நன்மக்கட்பேரி இவர்கள் மகிழ்ந்த காட்சிகளை அடுத்த நிகழ்வில் காண்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, தமிழே அமுதே கேட்டீங்க. உரை வழங்கினார்கள் பொன் வேலுமயில் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சித்ரா அவர்களும் ஏஆர் ரகுமான் அவர்களும் பாடியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில். நேரம் சரியாக காலை 7:31.

0: ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 7:37 ஆயிட்டுருக்கு. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். வழங்குவதற்காக நம்ம கூட இணைப்பில் இருக்கிறாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். அவர்களிடம் பேசிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இனிய காலை வணக்கம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்தை
1: வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி.
0: குட் மார்னிங்.
1: I am very glad to welcome the listeners for the program. Let's know English. நேயர்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் நான் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களாக நாம் ஆங்கிலம் அறிவோம் சிறப்பாக அறிந்தும் தெரிந்தும் வருகிறோம். மகிழ்ச்சி. அதாவது நேற்று நான் என்ன ஹோமோபோன்ஸ் என்ற ஒரு பிரிவை பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தேன். இன்றும் அதனுடைய தொடர்பாக மற்ற இரண்டு மூன்று வார்த்தைகள் இரண்டு வரிகள் சொல்லி நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். முதலாவது ஃபுட். FOOD. ஃபுட். ஃபுட் என்றால் உணவு. அதை தொடர்புடைய இன்னொரு வார்த்தையை பாருங்கள், ஃபுட். FOOD. இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே உச்சரிப்பு, ஆனால் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மாற்றம். தொடர்பு இந்த ரெண்டும் தான். அதாவது அதே சமயத்தில் ஃபுட் அப்படிங்கிற உணவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நீளமா ஃபுட் அப்படின்னு உச்சரிக்கணும். ஆனால் பாதம், ஃபுட் பாதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஃபுட் அப்படின்னு சுருக்கமாக தான் சொல்லணும். நம்மளே சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபுட்பால் மேட்ச்னு சொல்லுமே ஒழியா ஃபுட்பால் மேட்ச்னு சொல்ல மாட்டோம். அதனால ஃபுட் உணவு, ஃபுட் ஃபுட் பாதம். ப்ளூரல் ஃபார்ம் பாருங்க, இது ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃபீட் FEET அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளூரம் ப்ளூரல் ஃபார்முக்கு பன்மைக்கு. அதனால இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கு வேற்றுமையாக இருக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யம் ஆங்கிலத்தில் உள்ளதை நான் இந்த நேரத்தில் பகிர்ந்திருக்கிறேன். ஃபுட் உணவு, ஃபுட்

0: பதம். அடுத்தபடியாக இரண்டு வார்த்தைகளை நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். பேட், பிஏடி, பேட். பேட் என்றால் மட்டை, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வவ்வால். மை ஃபாதர் பாட் எ பேட் ஃபார் மீ, எனது தந்தை எனக்கு ஒரு மட்டை வாங்கினார். அதாவது நம்ம கிரிக்கெட் மட்டை அந்த பையங்கள்லாம் வாங்கி வச்சு விளையாடுவாங்க, பேட், பிஏடி. அதே பேட்டு, அதே ஸ்பெல்லிங், அதே பேடு, சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாறும். ஐ சா எ பேட் அட் நைட், பாருங்க நான் ஒரு இரவில் ஒரு வவ்வாலை பார்த்தேன், அதுக்கும் அதே பேட்டு தான். நான் பேட்னா அவ்வாள்னு அர்த்தம், அட்டைன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, லெட்டர், எல்இடிஆர், லெட்டர்ங்கிற வேர்டில் வந்து அதுவும் லெட்டர், லெட்டர்னா கடிதம், எழுத்து, கடிதம். ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே, நான் ஒரு கடிதம் எழுதினேன், அங்க லெட்டர். ஸ்பெல்லிங் ஒன்று தான், ஆனா ஒரே வார்த்தை ஒரே ஸ்பெல்லிங் இரண்டு பொருள் வருது. அந்தந்த இடத்துக்கு தந்தாப்ல ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பாபெட், அதாவது இங்கிலீஷ் ஆங்கில எழுத்தின் முதல், ஆங்கிலத்தினுடைய முதல் எழுத்து ஏ, அதுதான். அதுக்கு வந்து லெட்டர், எல்லா லெட்டரையும் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு இந்த லெட்டர்ல, எல்இடிஆர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் லெட்டர். அப்படின்னா பேட், அதுக்கு மட்டை வவ்வால், லெட்டர் எழுத்து கடிதம். அது போல வாட்ச், WATCH, வாட்ச். வாட்ச்னா கடிகாரம் அல்லது கவனிக்கிறதா, நாம வந்து ஐ ஐ ஐ எம் வாட்சிங் டெலிவிஷன், ஐ எம் வாட்சிங் எ மூவி, வாட்ச் கைக்கடிகாரம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு இதே மாதிரிதான். அடுத்தாப்புல நான் ரெண்டு வரிகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன், சுருக்கமாக சொல்லுவேன், ஆனா அது எளிதுதான். கரிகாலன் கல்லணை கட்டினான், கரிகாலன் கல்லணை கட்டினான். இது வந்து இது செய்வினை, இதை பாசிவ செயற்பாட்டு வினையா மாற்றும் போது கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இது தமிழ், எல்லோருக்கும் தெரியும், நம்ம அடிக்கடி பாடங்கள் எல்லாம் இந்த வரி நம்ம கேட்காம இருக்க மாட்டோம். அதே மாதிரி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் ஏற்றினார், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் ஏற்றினார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் ஏற்றப்பட்டது. அது அதுக்கு ஆங்கிலத்தில் கம்போஸ்ட்னு சொல்லலாம், ரோட்னு சொல்லலாம். இளங்கோவடிகள் கம்போஸ்டு சிலப்பதிகாரம், இங்கேயும் அப்படிதான். இந்த இளங்கோவடிகள் பின்னால் போயிடும், சிலப்பதிகாரம் முன்னால் வந்துடும், பேசிவ்ல ரொம்ப எளிதி தான். அதனால் இது ஒன்றும் கஷ்டம்னு நினைக்க வேண்டாம், ஆக்டிவ் டு பேசிவ் ஏதோ செய்வினை செயற்பாட்டுனே நினைக்காதீங்க. சிலப்பதிகாரம் வாஸ் கம்போஸ்டு பை இளங்கோவடிகள், இப்படிதான் ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் இருக்குது. இது வந்து எட்டு டென்ஸ்ல ஆக்டிவ்ல இருந்து பேசிவா மாத்தலாம், நான் ரெண்டு ரெண்டுலையும் இடையிடையே கொடுக்குறேன். 12 டென்ஸ்ல 8 டென்ஸ் தான் ஆக்டிவ்ல இருந்து பேசிவா மாத்த முடியும், மற்ற 4 டென்ஸ் மாத்த முடியாது. இது டுடே இறுதியாக இன்று இரண்டு ப்ராவர்ப்ஸ் வழக்கம் போல சொல்ல விடலாம் என்று நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: எவ்ரி ஆஸ் லவ்ஸ் இட்ஸ் பிரே, எவ்ரி ஆஸ் லவ்ஸ் இட்ஸ் பிரே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எவ்ரியாஸ் லவ்ஸ் இட்ஸ் பிரே என்பதனுடைய தமிழாக்கம் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதுபோல லிட்டில் ஸ்ட்ரோக் ஸ்பெல் கிரேட் ஓக்ஸ், லிட்டில் ஸ்ட்ரோக் ஸ்பெல் கிரேட் ஓக்ஸ், அதாவது பெரிய அடியை வந்து பெரிய ஓக் மரத்தையே தள்ளிருங்கிற மாதிரி, மறுபடியும் ஒரு சின்ன செயலை செஞ்சா ஓக் மரமே விழுந்துருங்கிறதுக்கு தான். அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும், அடிமேல் அடியும் அடி வைத்தால் அம்மியும் நகரும். ஆங்கிலம் அறிவோம், அகலத்தை வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாய் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து கவன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஹிப்ஹாப் தமிழா சுதர்சன் அசோக் பாடியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா இசையில கபிலன் வைரமுத்து அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக 7:44.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேர்களை தொங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போகிறோம். காய்கறிகள் பழங்களோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 50 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 90 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 20, சுரைக்காய் 15, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 16, தடியங்காய் 16, அவரைக்காய் 110 ரூபாயில் இருக்குது, கொத்தவரங்காய் 25, பாகற்காய் சிறியது 55, பெரியது 50 ரூபாயில் இருக்குது, பச்சை மிளகாய் 32, முருங்கைக்காய் 100 ரூபாய், பெரிய வெங்காயம் 28, சின்ன வெங்காயம் 70, காராமணி 30, கோவைக்காய் 75, தேங்காய் பெரியது 48, சிறியது 46, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாயில் இருக்கு, கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாய், மல்லி இலை 50, புதினா 75, கருவேப்பிள்ளை 30, வெள்ளரிக்காய் 14, இஞ்சி 140 ரூபாயில் இருக்கு, மாங்காய் 16, நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 25, கேரட் 66, ரிங் பீன்ஸ் 120, சவுச்சவ் 34, முட்டைகோஸ் 50, பீட்ரூட் 36, காலிஃப்ளவர் 40, குடமிளகாய் 90, பஜ்ஜி மிளகாய் 80 ரூபாயில் இருக்கு, பூண்டு 220 ரூபாயிலும் இருக்கு, 210 ரூபாயிலும் இருக்கு, 160 ரூபாயிலும் இருக்கு. பட்டர் பீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபாயில இருக்கு, சோயாபீன்ஸ் 180, பச்சைப்பட்டாணி 190, சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய், சீனிக்கிழங்கு 30, கருணைக்கிழங்கு 100, பனங்கிழங்கு 60, சிறுகிழங்கு 60. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90, மட்டி 70, நேந்திரம்பழம் 50, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 45, ஆப்பிள் 240, அண்ணாச்சி பழம் 70, மாதுளை பழம் 240, கொய்யா பழத்தில் செவ்வாய் சிவப்பு பார்த்தீங்கன்னா 80 ரூபாயில் இருக்கு, வெள்ளை 60 ரூபாயில் இருக்கு, சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 40, திராட்சை 120, சாத்துக்குடி 120, கிர்னி பழம் 50 ரூபாய், சீதா பழம் 100 ரூபாய், கமலா ஆரஞ்சு 120 ரூபாயில் இருக்கு, தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஆடுகளம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்களை இசையமைத்து பாடின பாடல் தான் கேட்க இருக்கிறோம். நேரம் சரியாக காலை 7:51.

0: जानते हैं, कुवैत जैसे देश की जीडीपी से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
1: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी कैन डिलीवर।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
3: வணக்கம். பரணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நிறைவான தகவலை என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜூன் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வந்து 19ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 2ஆம் தளத்தில் இருக்கக்கூடிய அரங்கில் வைத்து நடைபெற இருக்கு. 10 மணிக்கு நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவிக்க இருக்கிறாங்க. எனவே விவசாயிகள் இந்த குறைதீர் நாள் கூட்டமாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மகிழ்வான காலை வணக்கங்கள். நேர்களே, நேரம் காலை 8:03 நிமிடம். ரொம்ப மகிழ்ச்சியா காலை நேர நிகழ்ச்சிகளோடு காற்றலைகளில் உங்களோடு இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் பாசமலர் மீரா. நேர்கள் இப்போ கேட்க போறீங்க வழக்கு என்று வந்தால் நிகழ்ச்சியில். ஐ முருகேசன் அவர்கள் வழங்கும் உரை நேர்கள் கேட்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அசையா சொத்துக்கள் கிரயம் வாங்குவது குறித்த விழிப்புணர்வு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, நிலங்கள் அனைத்தும் அரசு அங்கீகாரமற்ற மனைகளாக

0: ஆக ஒரு காலத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு மனை பிரிவை வாங்க வேண்டுமென்றால் அந்த மனை பிரிவிற்கு அரசின் அங்கீகாரம் கட்டாயம் வேண்டும். கிரைய சொத்து காலி வீட்டு மனையாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனை உரிய அரசு அங்கீகாரம் பெற்றதா என்பதை அறிய வேண்டும். அரசு அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனையை வாங்குதல் கூடாது. அரசு அங்கீகாரம் என்பது பஞ்சாயத்து தலைவர் வழங்குவது அல்ல, நகர் ஊரமைப்புத்துறை இதற்கான அங்கீகாரத்தை வழங்கும். அரசாணை எண் 78 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் 4/5/2017 மற்றும் அரசாணை எண் 172 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் 13/10/2017 ஆகிய தேதிகளில் அறிவித்துள்ள ஆணையின் கீழ் 19/11/1972 தேதிக்கு முந்தைய கிராமப்புறம் சார்ந்த சென்னை அல்லாத மற்றும் 1/1/1989 தேதிக்கு முந்தைய சென்னை அல்லாத நகர்ப்புறம் சார்ந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தளவமைப்புகளுக்கு அதாவது மனை பிரிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அதனால் 1/1/1980 தேதிக்கு முன்னர் ஒரு லே அவுட் போட்டிருந்தாங்க என்றால் அதற்கு வந்து மனை வரன்முறை தேவையில்லை. அப்படிப்பட்ட மனை பிரிவுகளை வாங்குதல் நலம். சென்னை மாதிரி இடத்துல வந்து 19/11/1972 முன்னர், சென்னை அல்லாத பிற ஏரியாக்களில் வந்து 1/1/1980 தேதிக்கு முந்தைய லே அவுட்டுகள் மனை பிரிவுகள் அதில் வந்து நம்ம வந்து அங்கீகாரம் தேவையில்லை. சரி, இது அங்கீகாரம். அடுத்தது பார்த்தோம்னா சில சொத்துக்கள் நிறுவனங்களால் விற்பனை செய்யப்படும். ஒரு நிறுவனம் வந்து கம்பெனி ஆக்டில் வந்து பதிவு செய்யப்பட்டு இருந்து அந்த நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்யப்படக்கூடிய சொத்துக்களை வாங்கும் பொழுது அந்த நிறுவனத்திற்காக அதன் அங்கீகார பிரதிநிதிகளால் விற்பனை செய்யப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மிகவும் கவனத்துடன் கிரய வாங்க வேண்டும். நிறுவனத்தின் பெயரில் இருக்கும் சொத்தை நிறுவனம் விற்பதற்கு உரிமை படைத்ததா, அல்லது நிறுவனங்களின் பெயரில் உள்ள சொத்திற்கு விற்பனை அதிகாரம் யாருக்கு உள்ளது, விற்பனை குறித்த நிறுவனங்கள் ஏற்படுத்தியுள்ள தீர்மானங்கள் போன்றவற்றை நன்றாக ஆராய வேண்டும். அந்த நிறுவனமானது தீர்மானம் இயற்றி ஒரு ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நபரை, ஒரு பிரதிநிதியை அந்த நிறுவனம் முறையாக ஏற்படுத்தி தந்து அந்த முறையான பிரதிநிதி வந்து கிரயத்தை நமக்கு செய்து தர வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டா மூலமாக விற்பனைக்கு வரும் சொத்துக்களை பற்றி பார்க்கலாம். பட்டா மூலம் மட்டுமே விற்பனைக்கு வரும் சொத்துக்களை வாங்கும்போது மிகவும் கவனத்துடன் கிரயம் வாங்க வேண்டும். அரசாங்கம் நிலமற்ற ஏழைகளுக்கு பட்டா ஏற்படுத்தி கொடுக்கும் நடைமுறை உள்ளது. நலிந்த பிரிவினருக்கு, ஆதிதிராவிட நலத்துறை, இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு, காவல்துறையிலோ அல்லது வேறு துறைகளில் வீரதீரச் செயல்கள் புரிந்தவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள் போன்றோருக்கு அரசு பட்டா வழங்கி நிலத்தை ஒப்படைவு செய்திருக்கும். அப்படிப்பட்ட பட்டாக்களில் சில நிபந்தனைகள் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே அந்த நிபந்தனைகளை மீறப்படாமல் அந்த சொத்தை கிரயம் செய்யலாம். ஆனால் பட்டா அல்லது அரசின் தனி உத்தரவு ஆகியவற்றில் கண்ட நிபந்தனைகளை மீறும்போது அந்த கிரயம் செல்லாதது மட்டுமல்லாது சட்டவிரோதமும் ஆகிவிடும். இலவசமாக நிலமோ அல்லது குடியிருப்பு வீடோ அரசு வழங்கினாலும் அதற்கான தீர்வையை பயனாளிகள் கண்டிப்பாக அரசுக்கு செலுத்தி வருதல் வேண்டும். அவ்வாறு செலுத்துவதன் மூலமே பயனாளிகளின் அனுபவம் வந்து நிறுவனமாகும். ஆகவே பட்டா மூலமாக வரும் சொத்துக்களில் மிகவும் கவனம் தேவை. அடுத்தது உயில் அடிப்படையில் உள்ள சொத்துக்கள். உயில் மூலம் ஒருவருக்கு ஒரு சொத்து கிடைத்து அந்த உயிலின் அடிப்படையில் ஒரு சொத்து விற்பனைக்கு வரும்போது அத்தகைய சொத்தை கிரயம் செய்வதற்கு முன்னர் மிகவும் கவனம் தேவை. ஏனென்றால் உயில்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. சில உயில்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பதிவு செய்யப்படாத உயில் விவரமும் அல்லது பதிவு செய்யப்பட்ட உயில் விவரமும் வில்லங்க சான்றலையும் வராது. உயிலை எழுதி வைத்தவர் இறந்த பின்னரே உயில் நடைமுறைக்கு வருவோம். ஒருவர் வாழ்நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் உயில் எழுதலாம், அதனை மாற்றி அமைக்கலாம், அதனை ரத்து செய்யலாம், உயிலில் உள்ள சரத்துக்களை மாற்றம் செய்யலாம். இறுதியாக இறப்பதற்கு முன்னர் எழுதப்பட்ட உயிலே உண்மையான உயிலாகும். அப்படிப்பட்ட உயிலை அமல்படுத்துவதற்கு தகுந்த நீதிமன்றத்தில் உயில் மெய்ப்பிதழ் செய்யப்பட வேண்டும். உயில் மெய்ப்பிதழ் என்பது நீதிமன்ற அத்தாட்சி பெற்ற உயில் என்று பொருளாகும். ஆகவே உயிலின் கீழ் வரும் சொத்தை கிரயம் செய்வதற்கு உயிலை எழுதி வைத்தவர் இறந்துவிட்டார் என்பதற்கான இறப்புச் சான்று அவசியம். மற்றும் உயில் மெய்ப்பிதழ் சான்று, உயிலை எழுதி வைத்தவரின் சொத்துக்குரிய இதர மூல ஆவணங்கள் இவைகள் அனைத்தையும் பரிசீலித்து பார்த்து திருப்தியடைந்த பின்னரே உயில்வழி சொத்தை கிரயம் செய்யலாம். இதுபோன்று நிறைய கிரயத்துக்கு முன்பு கவனிக்க வேண்டியவைகள் உள்ளன. தொடர்ந்து அடுத்த நிகழ்வில் நாம் இதனை மீண்டும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில்

ஐ முருகேசன் அவர்களின் உரை கேட்டீர்கள். நேர்களினை கேட்கலாம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் அநேகம் திரைப்படத்திலிருந்து சுனிதி சௌகான், சின்மயி, சங்கர் மகாதேவன் குரல்களில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடலிதோ.

0: இன் ஏரியாஸ் சச் அஸ் டிஃபென்ஸ், சிவில் நியூக்ளியர் எனர்ஜி, டூரிசம், அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் குவாண்டம் கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன். டியூரிங் டாக்ஸ் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் ஸ்லோவாக் பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிக்ஸோ, போத் சைட்ஸ் ஆல்சோ டிசைடட் டு எஸ்டாப்லிஷ் எ ஜாயின்ட் வர்க்கிங் குரூப் டு ஸ்ட்ரெங்தன் கோஆபரேஷன் இன் கம்பேட்டிங் டெரரிசம். பிரைம் மினிஸ்டர் மோடி வில் டிபார்ட் ஃப்ரம் பிராட்டிஸ்லாவா டுடே அண்ட் டிராவல் டு பிரான்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த G7 சமிட். விதி எம் பல்லுருத்தி, ஆகாஷ்வாணி நியூஸ் ஃப்ரம் பிராட்டிஸ்லாவா இன் ஸ்லோவாக் ரிபப்ளிக்.
1: Prime Minister Modi will arrive in Evian, France today on a two-day visit to participate in the G7 summit in the third leg of his two-nation visit. Upon arrival, French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister. Mr. Modi will then participate in a working session of the summit on the theme Forging New Partnerships and Rebuilding International Solidarity, along with leaders of G7 countries, partner countries, and

0: நீங்கள்
1: நேர்களின் நேரம் காலை 8:30 நேர்களை நீ கேட்கலாம். வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: சரளி வரிசைகளையும் ஜண்ட வரிசைகளையும் முறையாக பயிற்சி செய்து சுரஸ்தானத்தை புரிந்து கொண்டு தொடர்ந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டியது மேல்ஸ்தாய் வரிசை. மேல்ஸ்தாய் வரிசை என்பது சுரத்தினுடைய ஒலியின் அளவை நாம் உயர்த்தி பாடுகிறோம். அந்த ஒலியின் அளவை உயர்த்தி பாடும் பொழுது சுரஸ்தானங்கள் மாறுவதில்லை, ஒலியினுடைய அளவு மட்டும் உயர்கிறது. சரளி வரிசையிலும் ஜண்ட வரிசையிலும் 7 சுரஸ்தானங்களையே மீண்டும் மீண்டும் நாம் பயிற்சி செய்திருப்போம். சரிகமபதனி 7 சுரங்கள், சரிகமபதனிசா 8 சுரம். இந்த 8வது பாடக்கூடிய இந்த சஜ்ஜமம் நாம் ஆதார சுருதியாக வைத்து பாடிய சஜ்ஜமத்தை 8வதாக பாடும்பொழுது ஒலியின் அளவை உயர்த்தி பாடுகிறோம். இந்த ஒலியின் அளவை உயர்த்தி பாடும் பொழுது இந்த சுரங்களை மேல்ஸ்தாய் சுரங்கள் என்கிறோம். சஜ்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், இந்த 5 சுரங்களையும் நாம் ஒலியின் அளவை உயர்த்தி பாடுகிறோம். ஒலியின் அளவை உயர்த்தி பாடும் பொழுது சுரஸ்தானங்கள் மாறுவதில்லை, ஒலியினுடைய அளவு மட்டும் உயர்கிறது. இப்படி பாடும் பொழுது இந்த வரிசைகளை மேல்ஸ்தாய் வரிசை என்கிறோம். இந்த 5 மேல்ஸ்தாய் வரிசைகளையும் நாம் பயிற்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு வரிசைகளிலும் ஒவ்வொரு மேல்ஸ்தாய் சுரங்களை இணைத்து பாட வேண்டும். சரிகமபதனிசனிசரி இந்த ரிஷபத்தை நாம் உயர்த்து பாட வேண்டும். 2வது பாடும் பொழுது சரிகமபதனிசரிசரிசரிசனிதபமபதனிசரிசனிதபசனிதபமகரிசா இந்த வரிசைகளை நாம் பயிற்சி செய்யும் பொழுது 3 காலங்களில் பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்டு ஸ்பீடு, தேர்டு ஸ்பீடு. துறை சார்ந்த வார்த்தைகளில் நாம் இதை பயன்படுத்தும் பொழுது விளம்ப காலம், மத்தியம காலம், துரித காலம். காலம் என்பது தாளத்தை குறிக்கிறது. தாளத்தில் ஒரு அக்ஷரத்திற்கு முதல் காலத்திற்கு 1 சுரமும், 2வது காலத்திற்கு 2 சுரமும், 3வது காலத்திற்கு 4 சுரமும் பாடுவோம். முதல் காலத்தில் ச, 2வது காலத்தில் ச, 3வது காலத்தில் ச ச ச ச. இப்படி முறையாக பயிற்சி செய்ய வேண்டும். முறையாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த சுரஸ்தானங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
1: நேர்கள் இதுவரை வேதமும் நாதமும் உரை வழங்க கேட்டீர்கள். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நேர்களினி கேட்கலாம் பாடல். ஆனந்த தாண்டவம் திரைப்படத்தில் அந்த வைரமுத்துவின் பாடல் வரிகளில் நித்யாஸ்ரீ மற்றும் வினிதா, குரல்களில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: நேர்களே, நேரம் காலை 8:40.
1: இன்றைய குறுஞ்செய்தி. யாருங்க அந்த ஏசி ரிமோட்டை இப்படி கொண்டு வா? ஒரு 4 பாயிண்டை கூட்டி வைப்போம்.

0: இந்த கம்பளி எடுத்து போர்த்தி கொள்வோம். இன்னும் 2 பாயிண்ட் ஏசி கூட்டி வைப்போம்.
1: ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறேன்? உமக்கு என்ன குளிர் காய்ச்சலோ?
2: காய்ச்சல் எல்லாம் ஒன்றுமில்லை மன்னா.
1: பின் எதற்காக இப்படி கம்பளியை போர்த்தி கொண்டு அமர்ந்திருக்கிறேன்? என்ன குளிர், என்ன குளிர்! யார் இப்படி ஏசியை அதிகப்படுத்தி வைத்திருப்பது?
2: அது நான் தான் மன்னா.
1: உமது வேலைதானா? தாங்கும் அளவிற்கு ஏசியை வைத்தால் போதாதா? ஏசியை அதிகமாக்கி வைத்து விட்டு எனக்கு கரண்ட் பில் தொகையை அதிகரிக்க வைப்பதே உமக்கு வேலையாகிவிட்டது.
0: மன்னா, தங்களது மந்திரியார் இப்படியெல்லாம் செய்தால் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும் என்பது தங்களுக்கு தெரியாதா?
1: அப்படி என்ன காரணம் கூறும்
0: மன்னா? ரஷ்ய நாட்டில் இருக்கும் எகுட்ஸ் நகரம் குறித்து படித்தேன், அசந்தே போய்விட்டேன்.
1: அப்படி என்ன அந்த நகரத்தில் இருக்கிறது?
0: இந்த நகரத்தில் மனம் விட்டு கூட மக்கள் அழ முடியாது. அப்படி அழுதுவிட்டால் அந்த கண்ணீர் கூட உடனே உறைந்து பனிக்கட்டியாகிவிடும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: என்ன, கண்ணீர் பனிக்கட்டி ஆகிறதா? ஆச்சரியமாக இருக்கிறதே.
0: இங்கே குளிர் என்பது -81 டிகிரி செல்சியஸ் வரை போகலாம்.
1: சற்று புரியும்படி கூறு மந்திரியாரே.
0: புரியும்படியாக கூற வேண்டும் என்றால் நமது வீட்டில் இருக்கும் பிரிட்ஜில் இருக்கும் ஃப்ரீசரின் குளிர் நிலையே -18 டிகிரி செல்சியஸ் தான் மன்னா. அப்படி என்றால் அங்கு குளிர் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த நகரில் கார்கள் வைத்திருப்பவர்கள் அந்த காரின் என்ஜினை ஆஃப் செய்யவே மாட்டார்களாம். ஒருவேளை அப்படி ஆஃப் செய்தால் 5 நிமிடத்திலேயே அந்த காரின் என்ஜின் உறைந்து போய்விடுமா? இந்த நகரில் இருக்கும் கார்களுக்கு மட்டும்தான் 2 விண்ட்ஷீல்ட் இருக்கும். ஏனென்றால் காரின் உள்ளே ஒரு காலநிலை, வெளியே இன்னொரு காலநிலை இருப்பதனால் கண்ணாடி எளிதில் உடைந்து போகும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு.
1: அவ்வளவு குளிரான பகுதியா? அப்படியெனில் அங்கே என்ன பயிர்கள் செடி கொடிகள் வளரும்?
0: பயிர் மட்டுமல்ல மன்னா, ஒரு செடி கொடி கூட இங்கே வளராது. மக்களுக்கு உணவாக இங்கே கிடைப்பது இறைச்சியும் மீனும் மட்டும்தான்.
1: அப்படியா? அப்படியெனில் சாதாரண காலநிலையே வராதோ?
0: மன்னா, இங்கிருக்கும் மக்களுக்கு சாதாரண காலநிலை சீதோஷ்ண நிலை என்பதே -30 டிகிரி செல்சியஸ் தான். இந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள், வெளியே விளையாடவும் விடுகிறார்கள். -50 டிகிரியை தாண்டும் போதுதான் இங்கிருக்கும் மக்கள் சற்று கஷ்டப்படுகிறார்களாம். கண்ணீரும் கண்ணில் இருக்கும் இமையும் கூட உறைந்து போகுமா?
1: இவ்வளவு குளிரான பகுதியில் மக்கள் ஏன் வாழ வேண்டும்? அங்கிருந்து மாறி வேறு ஏதாவது இடங்களுக்கு அல்லது ஊருக்கு சென்று வாழலாமே.
0: இந்த கேள்வி அந்த ஊர் மக்களிடம் கேட்டால் அதற்கு அவர்கள் இப்படி கூறுகிறார்களாம். இதுதான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, இதுதான் எங்கள் கலாச்சாரம் பண்பாடு, இதை விட்டுவிட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே வாழ பழகிக் கொண்டோம் என்று கூறுகிறார்களாம்.
1: -81 டிகிரி செல்சியஸ் குளிர் பிரதேசம், ஒரு முறை அங்கே சென்று தங்கி பார்த்து விட வேண்டும் மந்திரியாரே.
0: அப்படியா மன்னா, நல்லது. அப்படியெனில் மன்னர் வேந்தே, அந்த ஏசியின் ரிமோட்டை எடுத்து இன்னும் 2 பாயிண்ட் அதிகமாக ஏற்றி வையுங்கள்.
1: ஏசியை அதிகமாக்கவா?
0: யார் அங்கே? 2-3 ஐஸ்கிரீமை நல்ல குளிர்ச்சியாக எடுத்து வாருங்கள்.
1: இந்த குளிரில் ஐஸ்கிரீம் எதற்கு மந்திரியாரே?
0: இந்த ரஷ்ய நாட்டில் இருக்கும் எகுட்ஸ் நகருக்கு சென்று 2 நாட்கள் தங்க வேண்டும் என்றால் அங்கிருக்கும் -81 டிகிரி செல்சியஸ் குளிருக்கு இங்கிருந்தே பழகிக் கொள்ள வேண்டாமா மன்னா? அதுதான் ஏசி பாயிண்டை அதிகமாக ஏற்றி வைத்து விட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு பழகிக் கொள்கிறேன். மன்னா, தங்களுக்கு 2 ஐஸ்கிரீம் எடுத்து வர சொல்லவா?
1: என்ன, இந்த குளிருக்கு என்னை பலிகடா ஆக்கி விடலாம் என்று நினைப்போ? அதுதான் நடக்காது, என்னை ஆளை விடும்.
0: மன்னா, மன்னா, என்ன பின்னங்கால் பிடிரில் அடிக்க ஓடுகிறார்! மன்னருக்கு குளிர் என்றாலும் பயம் போல. பற்கள் எல்லாம் தந்தி அடிக்கிறதே, கொஞ்சம் ஓவராகத்தான் போகிறோமோ? சரி போ, நான் ஏசியில் ஓசியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பழகி போவோம்.

0: சைபாலின் இன்று நீர்கள் விவேகின் பாடல் வரிகளில் ஸ்கெட்ச் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டீர்கள். ஸ்வேதா மகன் யாழின் நசீர் குரல்களில் எஸ் எஸ் தமன் இசையில். நேர்களே, நேரம் காலை 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்.

0: திருச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
1: திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது. நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை. அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன். அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க. ஒருத்தன் மட்டும்தான் வருவான். அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101ன்னார் அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும். ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு. அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும், இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. அவர், உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாரா. அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாரா இவர்.
0: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

சஃபாரி திரைப்படத்தில் இருந்து யுக பாரதியின் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் மேரி ரோய் பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் கருதுபவை எவை அப்படிங்கிறதா நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோட ஷேர் பண்ணலாம். நேர்களை கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள் நேர்களே. நம்ம நல்லிப்பன்மலை 102.6 ரொம்ப மகிழ்ச்சியா நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. இது ஆனந்த பூங்காற்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மகுடம் சேர்த்துட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்ற நம்ம இந்த பயணத்துல வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை நிறைய இடங்கள்ல வந்து அழகாக்கிட்டு இருக்கோம். அது என்ன சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா, ஒரு சிறு புன்னகை, ஒரு சிறு பரிசு, நமக்குன்னு எடுத்துக்கிற ஒரு 5 நிமிஷம், நமக்காக நம்ம வாழக்கூடிய, நமக்காக பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பொருள், இப்படின்னு சொல்லி குட்டி குட்டி குட்டி விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிறைய அழகாக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் என்னோட சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க. வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் நினைக்கிறது என்னது? நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133. இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற முதல் நேயர் யார், இங்கேருந்து பேச போகிறாங்க, பேசிடலாமா? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிங்கராமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறமா.
1: ஓகே சார்,
2: சொல்லுங்க. அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எதையே கருதுவது நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும், அதை வந்து நம்ம அதற்கு

0: மாசம் தொடங்க விட்டுறக்கூடாதுமா, இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி மிக தைரியமான ஒரு முடிவை எடுத்து நம்ம போயிட்டு இருந்தோம் உண்டுமானா அந்த வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கும், இன்பமா இருக்கும். அதே நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாச்சுன்னு உண்டுமானா அதே இடத்துலதான் நம்ம நிற்போம்.
1: கண்டிப்பா
0: மனசை தைரியமா விட்டுட்டு எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ளாம இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு மிக துல்லியமான நம்பிக்கையில வெற்றி நட போட்டா அவனுடைய வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றி தான்ங்கிறதாம எங்களுடைய கருத்து. வாய்ப்பளித்த நெல்லர் என்பது நந்தியம்மா.
1: நன்றி நன்றி. முதல் நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க, பேசலாம். அடுத்த நேயர் யாரங்க வந்து பேச போறாங்க? காலை வணக்கம்
2: மேடம். காலை அன்பான பணிவான காலை வணக்கம் மேடம். மூலர்வீட்டுல இருந்து ரவிக்குமதா மேடம்.
1: ரவிக்குமதா சார், எப்படி இருக்கீங்க
2: மேடம்? உங்க குரலை கண்டனும் சந்தோஷம். அருமையான தலைப்பு. நாலு நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன் மேடத்துக்கு வந்தனால.
1: நன்றி நன்றி. சொல்லுங்க சார்.
2: புது நேயர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா ஒரு நாள் பின்னாங்கிட்டேன் மேடம்.
1: ஆஹா, நன்றி நன்றி
2: மேடம். அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம பொது இடங்களா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், ஒரு கல்யாணத்துக்குன்னு நம்மளால முடிஞ்சது கொடுக்கும் போது அவங்க வீட்டுல நினைவு மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த சங்கு விளக்கு அது மாதிரி இந்த தண்ணி குடம். என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பெரியவங்க முடியாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு வரும்போது எல்லாம் அவங்களை பைக்ல வச்சு கூட்டு
1: போயிருவேன்.
2: அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நம்ம வீட்லயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், வெளியில உங்ககிட்டயும் ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி தான் மேடம்.
1: சூப்பர். அது நமக்காக செய்யக்கூடிய விஷயங்களை தாண்டி மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக்கும் இல்லையா?
2: ஆமா மேடம், ரொம்ப நன்றி மேடம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி. வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: உங்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கை அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த குழந்தைங்களுக்கு ஆசைப்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயம் கேட்டா கூட அதுங்களுக்கு ஒரு நாளைக்கு செய்யணும். அவங்க பிடிச்ச ஒரு பொருளை கேட்டாக்கா அதை வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு முகத்துல வந்து அவங்களுக்கு சந்தோஷமா அதை பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் சரி, அவங்க பிடிச்ச மாதிரி எங்கேயாவது கோயிலுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களை ஆசிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கீங்க, அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு அழகா இருக்கும். பாக்குறதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா நம்மள வந்து ரொம்ப நம்மள அவங்க பாப்பாங்க. அதனால வந்து எந்த விஷயமும் நம்ம அலட்சியப்படுத்தாம சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து
1: அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது மூலமா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா கூட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அழகாக்கிக்கலாம். அந்த சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன அடுத்தவருடைய ஆசையை நிறைவேற்றுறது, அப்படி கூட அப்படி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் என்ன நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க, என்னென்ன கருத்துக்களை பதிவு செய்ய போகிறாங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு குட்டி பாட்டுக்கு பிறகு. பாட்டு வந்துட்டே இருக்கு. அழகர் சாமியின் குதிரை படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம், இளையராஜாவோட வாய்ஸில் தான். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நேர்கள் பாட்டு கேட்டுடுவாங்க.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
8: ஹமாரி மா பெஹனோ கா கௌரவ, உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
7: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் பேசிகிட்டு இருக்கோம். இது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்முடைய இணையப்போற அடுத்த நேயர் யார் இங்கேருந்து பேச போகிறாங்க பேசிடலாம். காலை வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்க பேசுகிறேம்மா.
0: சங்க சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சங்க சார், சொல்லிடுங்க.
1: வாழ்க்கையை அழகாகக்கூடிய ஒரு விஷயம், பெற்ற தாய் தாப்பினரையும் உடன் பிறந்தவரையும் சந்தோஷமாயாவும் வந்து வச்சுக்கான வாழ்க்கை அழகா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: ஆஹா, ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க. நன்றி சார்.
1: ஆமா,
0: நன்றி நன்றி. பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதாங்க சந்தோஷம். அது அவங்கள என்னென்ன விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தினாலே நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேர் யாருங்க இது பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
2: எல்லாம் உடம்பு சொல்கிறீங்க.
0: காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். நீங்கள் கூறீங்க நான் ஏழை உடங்கம் என்று கொஞ்சம் தமிழ் சொற்கள் கொஞ்சம் சொல்கிறீங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க சார், வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வாழ்வில் சின்ன சின்ன விடயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளுக்கு கூறணிங்க அப்படின்னு தலைப்புங்க.
0: சரிங்க, முதல்ல பேரையும் ஊரையும் சொல்லிருங்க.
2: சொல்லுங்களா? நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரன் சார் பேசுறேன்.
0: சொல்லுங்க
2: தலைப்பு. மீண்டும் மறுபடியும்
0: வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: விஷயங்கள்ல விடயங்களும் கூறலாமே நிகழ்வுகளும் கூறலாம்.
0: ஓகே, சொல்லிக்கலாம், சொல்லுங்க.
2: இந்த தலைப்புக்கு வந்துருவீங்க, சுருக்கமா பேசுறீங்க.
0: சொல்லுங்க.
2: இந்த தலைப்புக்கு வந்துருவா எனக்கு தெரியுங்க. ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி தெரியுங்க இந்த தலைப்புக்கு வந்திருப்பீங்க. அதாவது வந்துங்க, ஒருத்தர் மேற்கோற்காட்டு சொல்றேங்க, நம்ம ஒளிக்கலை சிந்து நம்ம தென்கட்சி சாமியதான் சொல்றோம். அதுல அந்த எண்ணத்துல சொல்றேங்க, என்எஸ் கிருஷ்ணன் வந்துங்க யாருக்குமோ அது உதயம்ட்டா இருப்பாங்களாமா. கேளுங்க, கேக்குறீங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாங்க, உதவிதே அவருக்கு வேணுங்களாமா. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துங்க மேற்கோள் காட்டினா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுமில்ல. ஏனுங்க, சின்ன சின்ன நிகழ்வு வந்து ஒரு பெருந்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத வருங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்குங்களா?
0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. 9:18 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் யாருங்க இந்த காலை வணக்கம்?
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன். யார் பேசுறீங்க இங்கிருந்து?
3: கேக்குறதா?
0: கேக்குறது, நன்றாக கேக்குறது.
3: கடையில வாங்க முடியாத பொருள் நீங்களே அந்த கொடுத்து வந்தா நான் கலெக்ட் நிச்சயமா உங்களுக்கு தருவேன்.
0: நன்றி
3: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சாபாஷ்.
0: நன்றி சார். கலைப்பொருள் வர செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதாவது மற்றவர்களுக்கு கொடுப்பது நினைவு பரிசாகட்டும் பரிசாகட்டும் ஏதோ ஒன்று கொடுக்கறதுங்கிறதே நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அழகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் யார் இங்கிருது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பாட்டு வந்துட்டே இருக்கு. ஹரீஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவோட இசையில் நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான காலை வணக்கங்களோடு 9:24 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுக்கிறீங்க. வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் கருதுபவை எவை அப்படின்னு தான் பேசிட்டுருக்குறோம். நம்ம நிகழ்ச்சியில் இனி போகிற அடுத்த நேயர் யார் இங்கேருந்து பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
1: நெல்லை பண்பலை காலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சிலியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கு மேடம். எப்படி இருக்கு மேடம்?
0: நல்லா இருக்கும் சொல்லுங்க
1: மேடம். வாழ்க்கையில கருத்துக்களை சொல்றதுன்னு எப்படின்னா, நம்ம வந்து கணவன் மனைவி சண்டை போடாத இருக்கணும்.
0: சரி,
1: சண்டை இல்லாம இருந்தாவே நல்லா இருக்கும்.
0: சண்டை இல்லாம
1: பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நம்ம சம்பாதிக்கிறவனது எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது.
0: சரி,
1: சிக்கனப்படுத்தணும்.
0: சரி,
1: வாழ்க்கை அருமையா இருக்கும்.
0: சண்டை போடாம
1: யாரும் அத பொருள் வாங்கணும்னு பொறாமப்படக்கூடாது. நமக்கு இருக்கிறது
0: அவ்வளவுதான்.
1: நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு தேவைக்கேற்ற செலவுகளை பண்றோம், நம்ம வாழ்க்கை சந்தோஷமா கொண்டு போறோம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சி.
1: நன்றி மேடம்.
0: வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். வந்து சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது கூட ஒரு வந்து வாழ்க்கையை வந்து அழகாக்கும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு சின்ன விஷயம் நமக்காக செஞ்சுக்கிறதாகட்டும், குடும்பத்துக்காக செஞ்சுக்கிறதாகட்டும், ஒரு 5 நிமிடம் நமக்காக ஒதுக்கிறதாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச ஒரு பாடலை ஒரு சந்தோஷமாக முணுமுணுத்து பாடுறதாகட்டும், எந்த விஷயமானாலும் சரி, நமக்கு பிடிச்ச விஷயம், அது மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையை வந்து அழகாக்கும் அப்படிங்கிறதாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்ககிட்ட இருந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன்.

0: பேசலாம். அடுத்து யார் பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மீரா மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: காரைக்குடி புதுக்குடியிலிருந்து கனகா பேசுறேன்.
0: கனகா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஜோரா இருக்கேன்.
1: கண்டிப்பா வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. நம்ம மனசு சந்தோஷமா இருக்க, நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கணும். அது ஃபர்ஸ்ட். அடுத்தவங்க எப்படி வாழ்றாங்கன்ட்டு நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழ போறோம், அடுத்தவங்களை பார்த்து வாழணும்ட்டு அவசியம் கிடையாது. அது இருக்கிறத வச்சு சிறப்பா வாழணுங்க. இல்ல நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கதான் போகுது. யார் தடை பண்ணாலும் அது தடுக்க முடியாது. இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்ந்த போதும். இப்ப 10 வீடு இருக்கிறது நிம்மதி இல்லாம வாழ்றத விட ஒரு வாடகை வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும்ன்ற மன நிறைவு போதும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆஹா, கனகா ரொம்ப மன நிறைவோட இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது.
1: கண்டிப்பா அதுதானுங்க வேணும். வாழ்க்கையில தேவை மன நிறைவு, வேற எதுவுமே வேண்டாங்க. பணம் கோடி இருந்தாலும் அது நிறையாது. மன நிறைவு இருந்தா நிம்மதியா வாழ்ந்துடலாம், அவ்வளவுதான்.
0: சூப்பர், அழகா சொன்னீங்கம்மா. நன்றி,
1: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி. அடுத்தவங்களை பார்க்கவே கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், பிறருக்காக நம்ம வாழக்கூடாது, நமக்காக நம்ம வாழணும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பேசலாம், யார் பேச போகிறாங்க? வணக்கம்.
2: அன்பு தோழியவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமரியாவர்.
0: நலமாக இருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கணும்.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
2: அதாவது வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ங்க தான் நான் அண்டர்லைன் பண்றேன்.
0: அண்டர்லைன் பண்ணிட்டீங்க, ஓகே.
2: அதாவது அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னா, நான் எப்பவுமே வீட்டுல வந்து இருந்தோம்னா சேர்ந்து பேசிக்கிறோம்.
0: ஆஹா, சே, இப்படிதான் கேக்குறேன், இதத்தான் கேக்குறேன் சார் நானு.
2: அதாவது சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப பேசும்போது என்னன்னா, ஒவ்வொரு பேச்சுகள் கடந்த கால நினைவுகளை பேசும்போது என்னுடைய பழைய ஆல்பத்தெல்லாம் அதை பார்க்கும்போது என் வீட்டுல சொல்லுவா, நீங்களா இப்ப இப்படி இருக்கீங்க அப்படின்பா. அடுத்தால பாத்தீங்கன்னா, அந்த போட்டோவிலே ஒரு என் மனைவியோட பெண் பார்க்கறதுக்கு ஒரு போட்டோ
0: அனுப்புனாங்க.
2: அந்த போட்டோவும் அதுல வரும். அதை பார்க்கும்போது என் மனைவி சொன்ன, முதல் மரியாதையில அந்த ராதா ஒரு சேலை கட்டியிருப்பாங்க, அதான் நான் கட்டியிருக்கேன் அப்படிம்பாங்க.
0: இப்படி நிறைய பிளாஷ்பேக் மெமரிஸ் எல்லாம் அப்படி பேசுறோம்.
2: உட்கார்ந்து பேசும்போது அதை பையங்களும் பார்க்கும்போது, அது பார்க்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். அது வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன மகிழ்ச்சி, அதை தாண்டி வெளியில மகிழ்ச்சின்னா குடும்பத்தோட போனாலும் அது மகிழ்ச்சியா
0: இருக்கும்.
2: இங்க இருந்து திருநெல்வேலி 15 ரூபாதான் ட்ரெயினுக்கு.
0: சரி,
2: போயிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஷாப்பிங் போயிட்டு சின்ன சின்ன இதுகளை பார்த்துட்டு இப்படி வரும்போது ஒரு சின்ன
0: இதுதாங்க நான் எதிர்பார்க்கறது. சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேணாம். ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் சொன்ன மாதிரி, ட்ரெயினில் அங்கேருந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிடுவோம். குறைஞ்ச செலவில் ஜாலியாக இருப்போம். வீட்டில் ஒரு ஆல்பத்தை பார்த்து ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பாட்டுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்குது. பிரதீப்புடைய பாடல் வரிகளில் பிரியா ஹிமேஷ், சந்தோஷ் நாராயணன் குரல்களில், சந்தோஷ் நாராயணன் இசையில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. மனிதன் படத்திற்காக கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
2: தேஜி ஆத்ம நிர்பரதா கி ஓர் கதம் படா ரஹி.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் காலை 9:35 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்டு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்க நினைக்கிறது என்னென்ன அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியில் இணைப்போம் அடுத்த நேயர். வணக்கம். ஓகே பேசலாம். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் காலை. வணக்கம்.
1: வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா சொல்லுங்க.
1: வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து வானொலி கேட்பது, வானவில் பண்பலையில் பேசுவது,
0: சரி,
1: சின்னதா ஒரு புன்னகை, மலர்ந்த முகமாக இருப்பது, இரவில் வரும் நட்சத்திரங்கள் நிலாவை ரசிப்பது, நன்றி சொல்வது,

0: பாடல் பாடுவது, இறைநாமம் சொல்வது,
1: இப்படி நிறைய ஒரு லிஸ்ட் பெரிய லிஸ்ட் வச்சிருக்கீங்க.
0: நேர்மறை எண்ணங்கள் இதுதான் அழகா.
1: சூப்பர்மா, அருமையா சொன்னீங்க சாந்தியம்மா, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர் யாருங்க, இந்த பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க? ஓகே, வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு தான் பேசிகிட்ருக்குறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: குட் மார்னிங் மேடம்.
1: குட் மார்னிங். யார் பேசுகிறீங்க? கயத்தாறுலேருந்து பால்ராஜ். சரி, சொல்லுங்க சார்.
2: மேடம், நாங்க சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேடம்.
1: சரி,
2: 5 வயசுல எங்க அப்பா இறந்துனாங்க. இறந்ததுல சாப்பாடு கூட வழியில மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
1: சரி சரி,
2: அது பிறகு உங்க
1: ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே இக்க ஒடிக்குது. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க.
2: கம்மி தான் பண்ணிருக்கு மேடம், இந்த காட்டுக்குள்ள இருக்கு மேடம், குளத்துக்கு கம்மாவணையில இருக்கேன்.
1: சரி சரி, சொல்லுங்க சார்.
2: அதான் மேடம், இப்போ சின்ன பிள்ளை இருந்து கஷ்டப்பட்டதுல நான் 5 வயசுக்கு மேல வேலைக்கு போனேன்.
1: சரி,
2: அதுக்கு பிறகு பரவாயில்ல, பிறகு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கலையை முடிச்சேன். வீட்டு வந்த பிறகு நல்லா முன்னேற்றி வந்தாச்சு, ஒரு வீடு ஒன்று வாங்கியாச்சு, சொந்த வீடு.
1: சரி, இப்ப வாழ்க்கையை அழகாக்க கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: சின்ன சின்ன விஷயம் மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டதுல கொஞ்சம்
1: முன்னேறி வந்து ஒரு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது வாழ்க்கை அழகா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் யார் இங்க இருந்து? காலை வணக்கம்.
3: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சூரமடியோட சேர்ந்து இளங்கோ பேசுறேமா.
1: இளங்கோ சார், சொல்லுங்க.
3: எல்லாமே சின்ன விஷயம் தாமா. ஆமா, நாம எடுத்துக்கிறதா சின்ன விஷயமா பெரிய விஷயமான?
1: ஆமா.
3: இப்ப விரல்கள் வந்து 5 1 சின்னது பெருசா இருக்குதுமா. ஆனா நாம வந்து எந்த பொருள் எடுக்கணும்னாலும் 5 விரல் சேர்ந்தாதான் எடுக்க முடியும். அதாவது சின்ன விரல் இருக்குதே, கட்ட விரல் சின்னதா இருக்குதேன்னு பார்த்தா அந்த விரல் இருந்தாலும் நம்ம ரேகை எழுதுறதுக்கு இதெல்லாம் உபயோகப்படாம இருக்கும். துண்டு விரல் பாத்தீங்களா, அது தேவைப்படாத நம்ம நினைச்சோமா, அது இல்லாம எவ்வளவு கஷ்டப்படணும். அதனால விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தாங்க.
1: சரி,
3: சின்ன பையனுங்க குழந்தைங்க இருக்கிற ஒரு அறிவு பெருகிட்டே இருக்குதுங்க. இது சின்னது ஒண்ணு இல்லைங்க, கடுகு நம்ம கொஞ்சமா தான் போறோம், சின்னதாக தான் இருக்குது. அது போடல அந்த குழம்பு நல்லா இருக்குதாமா?
1: இல்ல இல்ல. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, வாழ்க்கையை அழகாக்க கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுருக்கோம்.
3: அதுதான்மா, அந்த சின்ன குழந்தை இருக்கிற அன்பு இருக்குது இல்லம்மா.
1: ஓகே, நீங்க வந்து
3: சிரிப்பு
1: சின்ன அளவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு, அதுல என்ன பெருசான விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி பேசுறீங்களா? ஓகே,
3: அந்த சின்ன, அதுதான்மா, அந்த சின்ன விஷயம் நம்ம குழந்தைகிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறோம்ல, அதே சின்ன விஷயம் தான். அந்த சிரிப்பு புன்னகை யதார்த்தமான பேச்சே நமக்கு அழகுபடுத்துதுமா.
1: சூப்பருங்க, இது இதை வந்து மறுக்கவே முடியாது. குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நம்ம வந்து வாழ்க்கை அழகாக்கும். நன்றி, அருமையா சொன்னீங்க, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களா நீங்கள் என்னென்ன விஷயங்களை நினைக்கிறீங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். 9:40 ஆயிட்டுருக்கு. இப்போ குயிக்காக போயிட்டு ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோமா? விக்னேஷ் சிவனனுடைய பாடல் வரிகளில் நானும் ரவுடி தான் படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையிலும் குரலிலும் பாடல் இதான்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லி நேரம் சரியாக 9:45. கேட்டுட்ருக்குறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் கருதுறது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேர் யார் இங்க இருந்து பேச போறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க சார்.
1: வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு ஈடுபாடோட செய்கையில வந்து அழகாக்கிட்டு
0: இருந்தோம்.
1: நம்ம ஒரு சாப்பிட போதிலும் அதை ரசித்து சாப்பிடணும். தூங்குற நேரத்துலயும் நம்ம நல்ல தூக்கமா, ஆழ்ந்த தூக்கமா இருக்கணும். நம்ம செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அதுலயே ஈடுபாடா இருக்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கி நம்மளுக்கு சின்ன சின்ன காரியங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும். இப்போ ஆர்ஜிக்கள் நீங்க எல்லாம் பார்த்ததாகி ஒரு ஈடுபாடோட செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்றும். அதெல்லாம் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தரும்.
0: கண்டிப்பா
1: வெறுப்பாக செய்யும் போதுதான் வந்து மகிழ்ச்சி இல்லாது. வெறுப்போடு இல்லாம இருந்தோம்னா எல்லா காரியங்களும் மகிழ்ச்சியா இருக்கும் என்னுடைய கருத்து.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க, நன்றி சார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரசிச்சு செய்யணும், சாப்பிட கூட ரசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? 9:46 நம்மோடு பேச போகிற அடுத்த நேயர் யார் இங்கிருந்து?

0: காலை வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம் குற்றாலம் தெரிந்து குமார்.
0: குமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
1: நம்ம பெரிய பெரிய தலைப்புகளும் ஈஸியா படிச்சு வருவோம், அந்த தலைப்புக்கு யோசிக்கிற வேண்டிய இருக்கு.
0: யோசிக்க வச்சுட்டோம் பாத்தீங்களா? சொல்லுங்க சார்.
1: ஒண்ணு மேடம், சின்ன சின்ன சந்தோஷம்னா என்னை பொறுத்தவரை குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது. மேடம், குடும்பத்தோட நேரம் செலவழிச்சு அவங்களோட உட்காந்து பேசி சாப்பிடும் போது எவ்வளவு சாப்பிடும் போது ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, இந்த சின்ன இந்த சந்தோஷங்கள்லாம் இருந்தாலே குடும்பம் சந்தோஷமா இருக்கும் மேடம். இந்த மாதிரி நிகழ்ச்சி சம்பவங்கள் இருந்தா
0: சூப்பர் சூப்பர். அருமையா சொன்னீங்க சார். குமார் சார், நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசலாம் அடுத்த நேயர். யார் இங்கிருந்து? காலை வணக்கம்.
2: சின்ன சின்ன ஆசை, கடிக்க ஆசை, குடும்பத்துடன் பேச ஆசை. அம்மா வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
2: மண்ணையும் பொண்ணாக்கு பேசமா.
0: இப்போ நகைச்சுவை ஜோக்கோட வரீங்க, என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு சின்ன சின்ன ஆசை நிலாதான் ஆசையோட வந்து.
0: ஓ, அப்படி வந்துட்டீங்க, சரி சொல்லுங்க சார்.
2: நம்ம சின்ன சின்ன ஆசை என்ன, நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்குமா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்காக எல்லாரும் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி குடும்பத்தோட பேசி மகிழ்ந்திருந்தாலும் சின்ன ஆசை
0: தான்.
2: ஆனா அது பெரிய மழை மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
0: சூப்பர் சூப்பர்.
2: நான் வந்து பாத்தீங்கன்னா, படுத்த உடனே புரட்ட விட்டு தூங்கிடுவோமா.
0: சரி,
2: எங்க வீட்டம்மா ஒரு நாள் இது சரி வராது அப்படின்னு கோத்து வரைக்கும் போயிட்டு.
0: ஏன்?
2: அதுக்கப்புறம் நீதிபதி ஒன்னே ஒன்று சொன்னாரு, இந்த புருஷனோட நான் சேர்ந்து வாழுதுன்னு வீட்டுக்கு சின்னதா கூட்டு வந்துமா.
0: அப்படியா? எப்படி என்ன சொன்னாங்க?
2: ஒண்ணும் இல்லாம இப்ப கொரட்டையில இருந்து கரண்ட் எல்லாம் தயார் பண்ணதாங்க, மூக்குல ரெண்டு ஒண்ணு சொல்லுங்க, ரெண்டு மிச்சி ஓடும்,
0: ரெண்டு ஓடும்,
2: ஏசி ஓடும் இருக்கு. நல்ல வேலை நம்மளுக்கு ஓசியா போச்சுன்னு வீட்டு கூட்டு வந்துமா.
0: ஆஹா, இப்ப உங்க வீட்டுல எப்படி கரண்ட் இப்படிதான் ஓடுதா?
2: இப்ப அதே மாதிரி ஓடுதுமா. இன்னொன்னு, நான் இப்ப ரெண்டு மூணு நாள் டீ குடிக்கவே விட்டுட்டேன்.
0: வாழ்க்கை அழகா இருக்குது சார். நன்றி, நன்றி. குரட்டல இருந்து மின்சாரம் எடுக்கிறன்னு சொல்லி இருக்கிறாங்க. 9:49 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசலாம். சிவகார்த்திகேயனுடைய பாடல் வரிகளில் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், நீட்டி மோகன் பாடியிருக்காங்க. டி இமானுடைய இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
3: காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன். ரைட்ல போஸ்.

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. வாழ்க்கையை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். 9:54 நிமிடமாயாச்சு. இனிப்பர் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நீராவி இருக்கு, தேனி மாவட்டம். தினமும் சசிகலா பேசிருப்பா. நான் போய் நிறைவான நேரம்.
2: ஆமாம்மா, சொல்லுங்கம்மா.
3: நம்ம மனசுதான்ப்பா, நம்ம மனசுதான்ப்பா வாழ்க்கை. இந்த அழகா இருக்கின்ற சக்தி நம்ம இருக்குப்பா.
2: சரி,
3: காசு கூடுதலா வாங்கி போய் வெளியில போய் ரசிக்க ஆரம்பிக்க வேணாம்ப்பா. வீட்டுலயே இருக்க சுற்றுப்புறத்தை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ப்பா. என்னுடைய வீட்டுல வந்து என்ன, காலையில எந்திரிச்சோன்னே ஜன்னல திறந்தவொன்னா, கதவை திறந்தோன்னா பூத்து குலுங்கும் ரோஜாவும் என்ன காலையில குட் மார்னிங் சொல்லுவோம்ப்பா. ஜன்னல பார்க்கப்ப திறக்கப்பால் வந்து எல்லா பறவையினுடைய ஒளி வந்து என் மனச வந்து இதமாக்குப்பா. அதாவது அணில், மைனா, குயில் எல்லாம் சட்டம் வந்து எனக்கு வந்து புத்துணர்ச்சி ஊட்டும்ப்பா. சின்ன சின்ன விஷயத்த வந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை சந்தோஷம் தானா
2: இன்னைக்கு வந்து அழகா பேசணும், வாழ்க்கை அழகாக்கும் சின்ன சின்ன விஷயங்களா. நீங்க என்ன எந்தெந்த விஷயங்களா நினைக்கிறீங்க அப்படின்னு நேர்கள்கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது, ஒரு ட்ராவல் பண்ணுறது, அது கூட வந்து வாழ்க்கையில் நிறைய இருக்குங்க விஷயங்கள். அதாவது குடும்பத்தோட நேரங்களை செலவழிக்கிறது, குழந்தைகளோட நேரங்களை செலவழிக்கிறது, ஒரு சின்ன சின்ன வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு மழை சாரல் அடிக்குதா, ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி சாரல் நினைக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா. வாழ்க்கையை அழகாக்குறது, ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைக்கிறது, வேலை செய்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு செய்கிறது மூலமாக அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது, ஒரு ஷாப்பிங் போகிறது, காசு பணம் தேவையில்லைங்க. குட்டி குட்டி

விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே நமக்குள்ளேயே தேடணும் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9:56 நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் நாம் கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டே இருக்க நியூ இயர் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க தாமரையின் பாடல் வரிகளில். பாடலை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம். 10 செய்தி சிறக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக அதனை தொடர்ந்து காத்துட்டே இருக்கு மனம் விரும்பிய நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும்

குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256-111-32, அப்படி இல்லைனா 256-111-33. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து? ஓகே, சரி சொல்லுங்க என்ன பாடல். குட் லக் படத்துல இருந்து குட் லக் பாட்டு. சரி, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்து வைக்க நன்றி. குட் லக் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாகவே ஒரு குட் லக் வந்திருக்கு. பாடல் கேட்க போறோம் காலை 10:04.
2: காதல் செய்யும் காதலர்கெல்லாம், காதல் தேடும் மாணவர்கெல்லாம் குட் லக். ஓஹோ குட் லக்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம். மதுரை ஜவஹர் பட்டணத்து உங்கள் அன்பு ஆண்டனிப்பா.
2: ஆண்டனி சார், இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
3: எப்படி இருக்கீங்க எல்லாருமே?
2: எல்லாரும் சூப்பரா இருக்கும் சார், நன்றி. ஏப்ரல் மாதத்தில். சரி, கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்க போயிடலாமா? பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலை போல பாறையை குடைந்து கட்டப்பட்ட புகழ்பெற்ற

0: குடைவரை சிவன் கோவில் எங்கு இருக்கிறது? இதான் கேள்வி.
1: குடைமர சிவன் கோவில் பாறை குடைந்து கட்டினது.
0: ஆமா, ஆப்ஷன் வந்து சித்தன்ன வாசல், சிதம்பரம்.
1: சிதம்பரத்துல நடராஜர் இருக்காரு. சிதம்பரத்துல நடராஜர் தான் இருக்காரு, இது சித்தன வாசல் தான்.
0: சித்தன வாசல் அப்படிங்கிறது மிகச் சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இது வந்து சிதம்பரம் வந்து ஐந்தாம் படை, சிவன் ஐந்தாம் படைம்பாங்க. அந்த சிவன் இருக்காரு, இது நடராஜர் இருக்காரு. இது வந்து குடைந்து கட்டினது சித்தன வாசல் தான் பறிச்சிருக்கேன் இந்த புத்தகத்துல.
0: ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பல்லவர் மற்றும் பாண்டியர் காலத்து குடைவரை கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் சமணர் காலத்து ஓவியங்களும் உலக அளவில் வரலாற்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் தான் இருக்கும் இந்த கோவில். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, வாலி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், முருகன் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து உன்னை நினைத்த படத்துல வந்து சில் சில் சில்லா அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? உங்களுக்கான கேள்வி என்னன்னா, தூய்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக சர்வதேச நீல கொடி அங்கீகாரம் பெற்ற தமிழகத்தின் புகழ்பெற்ற கடற்கரை எது? உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு கோவளம் கடற்கரை, இன்னொன்னு மெரினா கடற்கரை.
1: கோவளம் கடற்கரை.
0: கோவளம் கடற்கரை அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இந்த கோவளம் கடற்கரை பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கடற்கரைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச தரத்திற்கு இணையாக ரொம்ப க்ளீனாக இருக்குமா, ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் விளையாட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கு. மற்ற எல்லா கடற்கரையும் கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கறதுனாலையும் இதுக்கு சர்வதேச அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, ப்ளூ ஃபிளாக் கோவளம் கடற்கரைக்கு. நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, உன்னை நினைத்து திரைப்படத்தில் இருந்து. நேரம் சரியாக காலை 10:11 ஆயிட்டு இருக்கு.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
3: நேரம் சரியாக 10:24 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
4: காலை நிகழ்ச்சி அறிமுகம். உங்கள் அன்பு நேயர்
3: நலமா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றியவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருது எது? ஆப்ஷன் வேணுமா? திருவள்ளுவர் விருது, பாரதியார் விருது. மற்றும் சான்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை எல்லாரையும் கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசால் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த திருவள்ளுவர் விருது. இது வந்து திருவள்ளுவர் திருநாள் அன்று 2 தேதி தான் இந்த விருதும் வழங்கப்படுகிறது. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. இது உங்களை FM Rainbow 102.6.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் சரியாக காலை 10:31 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேய வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? பத்மா. சொல்லுங்க பத்மாமா, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? காதல் நீதானா? ஓகே, பாடல் கொடுத்துடலாம். உங்கள் கேள்வி பேர்லாமா? இந்திய புராண கதைகள் இருக்குல்ல, அது எல்லாமே மேற்கத்திய பாணியில் தத்ரூபமாக வரைந்து இந்திய ஓவிய கலைக்கு உலக அங்கீகாரம் பெற்று தந்தவர் யார்? ஆப்ஷன் வேணுமா? ராஜா ரவிவர்மா, இன்னொன்னு நந்தலால் போஸ்.
1: ராஜா ரவிவர்மா.
0: ரவிவர்மா அப்படிங்கிறது சரியான பதில்.

வாழ்த்துக்கள். முதன் முதலா இந்த எண்ணெய் வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆயில் பெயிண்டிங், அது மூலமா கடவுள்களின் உருவங்களை மனித வடிவில் தத்ரூபமாக வரைந்தவர் இந்த ராஜ ரவிவர்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற சுவாமி படங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதோட வடிவமைப்பு எல்லாமே இவருடைய ஓவியங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருந்தது. அவங்க எப்படி வரைஞ்சாங்க, அந்த ஆயில் பெயிண்டிங்கை பார்த்து வரையப்பட்ட நிறைய படங்கள் தான் இப்ப சுவாமி படங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் கேட்கலாம், டைம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 10:40 இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம், முகூர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: ஜோதிமா, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில்? ஆசியாவிலேயே மிக பெரிய மற்றும் மிக கனமான மரத்தினால் ஆன தேரை கொண்ட ஆழித்தேர் திருவிழா எங்கு நடைபெறுகிறது? திருவாரூரா, ஸ்ரீரங்கமா?
1: திருவாரூர்.
0: திருவாரூர், மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள். ஈஸியான கேள்வி கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் இந்த ஆழித்தேர் பார்த்தீங்க அப்படின்னா 96 அடி உயரமும் 300 டன் எடையும் கொண்டிருக்கு. இவ்வளோ பெரிய தேர் வந்து வீதிகளில் அசைந்து வர அழகை பார்க்கறதுக்கே நிறைய ஊர்களில் இருந்து பல லட்சம் மக்கள் வந்து திரள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், இட்லி கடாய் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12 பத்திற்கு ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
4: ஆல்வேஸ் வசந்தன் கோ, வசந்தன் கோ தான் சரி.
5: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
6: ஜப் ஏக் பரிவார் கோ அப்னா கர் மில்தா ஹை தோ உஸ்கா ஆத்ம சம்மான் பட் ஜாதா ஹை.
5: பன்னிரண்டு ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
7: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பணம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த வணக்கம்.
1: வணக்கம், வெள்ளாங்குளம் இருந்து பாபு.
0: பாபு சாருக்கு என்ன பாடல்?
1: எனக்கு கண்டுகொண்டேன் படத்துல இருந்து என்ன சொல்ல போகிறாய் இந்த பாடல் தாங்க.
0: ஓகேங்க, சொல்லிடலாம். சரி, இப்ப உங்களுக்கான கேள்விக்கு வருவோமா?
1: ஆ, வாங்க.
0: இயல் இசை நாடகம் மற்றும் திரைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு தமிழக இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கப்படும் விருது எது? அதான் உங்களோட கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் கலைமாமணி, இன்னொன்று கலைச்செல்வம்.
1: கலைமாமணி.
0: கலைமாமணி ரொம்ப ஈஸியாக கேட்டேன் உங்களுக்கு. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சரியான பதில் வந்து அதுதான், கலை மாமணி. இப்போ தமிழ்நாட்டில் பாரம்பரிய கலைகள் மற்றும் சினிமா துறையில் சேர்ந்த சிறந்த

கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சாதனைகளை பாராட்டி ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த கலை மாமணி விருது. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரகுமான் இசையில கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இருந்த நேரம் சரியாக காலை 10:47.

0: जानते हैं, कुवैत जैसे देश की जीडीपी से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
1: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी कैन डिलीवर।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 10:54 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் எல்லா நேர்களும் அழகாக கலந்துக்கிட்டு கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுக்கள்.

நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்துசாரா. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. துப்பாக்கி திரைப்படத்திற்காக ஜாவ்த் அலி, சைனோரா, ஷர்மிளா இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்படி பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் 2-2

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான முற்பகல் வணக்கங்கள். நேர முற்பகல் 11:03 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. இது பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. நீங்கள் இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஆசியாவிலேயே பணக்கார கிராமம் ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்குங்க. அதுவும் நம்ம குஜராத்தில் இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம குஜராத் மாநிலத்தில் ஹச் மாவட்டத்தில் பூஜ் நகர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது மதாபர் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான். இந்த மதாபர் கிராமம் தான் உலகத்துடைய பணக்கார கிராமம் அப்படின்னு அறியப்பட்டிருக்கு. உலகத்திலேயே ரொம்ப வந்து வசதி படைத்த கிராமமாக இது வந்து இருக்குதுங்க. இங்கே இந்த கிராமத்தில் மட்டும் 17 வங்கிகள் இருக்குது. இது வந்து நகரம் இல்லை, கிராமம். இந்த கிராமத்தில் 17 வங்கிகள் இருக்குது. இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,600 வீடுகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வங்கிகளில் மக்கள் வச்சுருக்கிற சேமிப்பு தொகை எவ்வளோ தெரியுமா? 1,000,000,000,000. ஒரு தனி நபருடைய சேமிப்பு மட்டுமே 1,00,000,000,000 இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சேமிப்பு கணக்கு. அப்படி என்னதான் பண்ணுறாங்க இந்த கிராமத்தில் உள்ள மக்கள்? எப்படி இது வந்து உலகத்தில் பணக்கார கிராமமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மணித்திருநாள் நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேச போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்டு வந்தெல்லாம் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எங்களுக்காக வறுமையின் நிறம் சிவப்பு படத்திற்காக கண்ணதாசனின் பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், ஜானகி பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதன் இசையில் பாடல் இதோ.

0: அம்மாடியோ.
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சவாஷ்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வசந்தன் கோ தான் சரி.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
4: ஹமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. திருநாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் பிற்பகல் 11:11. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் மதாபர் கிராமம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறவங்க. இந்த கிராமத்தில் பள்ளி, கல்லூரி, ஏரி, அணை, மருத்துவ மையம், கோவில், இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே இருக்குது. இது எல்லாத்தையும் தவிர நவீன வசதிகளை கொண்ட கோசாலை கூட அங்கே இருக்குங்க. இந்த கிராமத்தை விட இந்த மற்ற கிராமங்களோட இந்த கிராமத்தில் என்ன இருக்குது, இவ்வளோ வசதிகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இது காரணம் இல்லாமலாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாரிசுகள், அதாவது ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய வாரிசுகள் எல்லாருமே பெரும்பாலும் வெளிநாடுகளில் தான் வந்து வசிக்கிறாங்க, அதாவது வேலை செய்கிறாங்க. இங்கிலாந்து, ஆப்பிரிக்கா, வளைகுடா நாடுகளில் வந்து வேலை செய்கிறாங்க, அங்கேயே தங்கி வந்து வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க. 65% பேர் வெளிநாடு வாழ் இந்தியர்களாக தான் இருக்காங்க. இவங்க தங்கள் குடும்பத்தினருக்கு வெளிநாட்டில் இருந்து வந்து பணம் அனுப்புகிறாங்க மாதம் மாதம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் பணம் சம்பாதிச்சு இந்த கிராமத்தில் சொந்த தொழிலும் கூட செய்கிறாங்க.

அதனால தான் இவ்வளவு பணமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கிராமத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் கடந்து பேசலாம். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பன்னீர் புஷ்பங்கள் படத்துல தான் பாட்டு கேட்க போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காகவே, உமாரமணன் குரலில், கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில், இளையராஜா இசையில், பாடல் இதான்.

கிராம மக்களை ஒருங்கிணைக்கும் சங்கமாக இது செயல்பட்டுட்டு வருது. வெளிநாட்டில் பணிபுரிந்தால் கூட தங்களுடைய சொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளில் அவங்க சேமிக்கிற பணத்தை வந்து டெபாசிட் செய்கிறதை இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து வழக்கமாக கொண்டிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். விவசாயம் அப்படிங்கிறது இந்த கிராமத்துடைய பிரதான தொழிலாக இருக்குது. இங்கிருந்து வேளாண் பொருட்கள் மும்பைக்கும் அனுப்பப்படுது. ஆரம்பத்தில் 32,000 மக்கள் தான் வந்து இந்த கிராமத்தில் இருந்திருக்காங்க. இப்போ நிறைய பல ஆயிரம் மக்கள் கொண்ட கிராமமாக இந்த மதாப்பூர் கிராமம் இருக்குது. குஜராத் அப்படின்னாலே நினைவுக்கு வர்றது இந்த டேப்லா, டோக்கலா, கிர் தேசிய பூங்கா, துவாரகேஷ் கோவில் இதெல்லாம் தான். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கிராமம் மறக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த கிராமத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். கேஜே யேசுதாஸ், எஸ்பி சைலஜா பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பாடல் ஏதோ

மணி திருநாட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 11:17. குஜராத்தின் மதாப்பூர் கிராமம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறவங்க. 1968 லண்டனில் மதாப்பூர் கிராம சங்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்த

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
2: தேஜி ஆத்ம நிர்பரதா கி ஓர் கதம் படா ரஹி.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 11:30 ஆயிற்றுக்கு. மணி திருநாடு நிகழ்ச்சி நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குஜராத்தின் மதாப்பூர் கிராமம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறவங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மக்கள் வந்து இந்த கிராமத்தில் கல்வி, சுகாதாரம், குடிநீர் வசதி, பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள், சாலை வசதி, மின் வசதி எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் கிட்டத்தட்ட 80% வீடுகளில் சோலார் மின் உற்பத்தி இருக்குங்க. 1971 பாகிஸ்தான் போரில் இங்கே இருக்கிற விமான நிலையம் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 300 பெண்கள் சேதமடைஞ்ச இந்த விமான நிலையத்தை 72 மணி நேரத்தில் வந்து சரி செஞ்சுருக்கிறாங்க. இந்த செயலை பாராட்டுற வகையில் 2018 நம்ம இந்திய அரசு இங்கே

ஒரு போர் நினைவு சின்னமும் அமைச்சிருக்காங்க. நேரம் 11:30, இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்தாலும் கடல் மீன்கள் படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்குது. பஞ்சு அருணாச்சலம் அவங்களுடைய பாடல் வரிகளில் ஜெயச்சந்திரன் ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் பாடல் இதோ.

குஜராத்தோடைய மதாபூர் கிராமம் பற்றி தான் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பேசணும். ஒவ்வொரு வீட்லேயும் சராசரியாக 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் வந்து சேமிக்கிறாங்க. இவங்க கட்டுமானத்துறையில் ரொம்பவே சிறந்து விளங்கி வர்றாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லத்தக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சர்வதேச அளவில் இந்த கிராமம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னா வந்து மிக இல்லை. இது நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குஜராத்தின் மதாபூர் கிராமம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்குது பாலைவனச்சோலை திரைப்படத்திற்காக. பாடலை தொடர்ந்து நிறைய பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கிறீர்களே. பாட்டு கேட்டுட்டு வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் முற்பகல் 11:40 நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. தகவல்களை என்னோட சேர்ந்து வழங்குறதுக்காக நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க யாரு?
2: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: ஹாய் சிந்து.
2: ஹாய் மேரா.
1: ஓகே, நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம நேர்களுக்காக என்ன தகவல் வச்சுருக்கோம்? முதல் தகவல்,
2: நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு. அதில் முதலாவதாக நம்ம என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. என்னீங்கன்னா 17 நாளைக்கு முற்பகல் 11 நடைபெற இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வச்சு தான் நடைபெற இருக்கு. இதில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு உங்களோட குறைகளை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மனு நீங்கள் கொடுக்கும்போது அதை வந்து இரட்டை பிரதிகளாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடையாள அட்டை நகலுடனும் சேர்த்து சமர்ப்பிக்கணும். கண்டிப்பாக உங்கள் தொலைபேசி என்ன அதில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு.
1: ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் தான் சொல்லியிருக்கீங்க. நானும் ஒரு தகவல் வச்சுருக்கேன். என்ன தகவல் அப்படின்னா, நம்முடைய அரசுடைய திட்டங்களையும் சேவைகளையும் பொதுமக்கள் கிட்ட முறையாக சென்றடைகிறதுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டு முத்திகள், புதிய முன்னெடுப்புகள், சிறந்த நடைமுறைகளை வெற்றிகரமாக செயல்படுத்திய அலுவலர் அமைப்பு அல்லது நிறுவனத்திற்கு வந்து விருது கொடுக்குறாங்க. என்ன விருது அப்படின்னா, சிறந்த ஆளுமை மற்றும் நிர்வாகத்திற்கான விருது வந்து கொடுக்குறாங்க. அது 2026 இந்த வருடத்தில் வந்து இந்த விருதுக்காக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தான். இந்த சிறந்த ஆளுமை மற்றும் நிர்வாகத்திற்கான விருது அப்படிங்கிறது வந்து 200,000 வந்து ரொக்க பரிசுக்கான விருது தான் இது. இந்த விருது பெறணும் அப்படின்னா இணையதளத்தில் வந்து 30/6/2026 விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கருத்துருவுக்களை வந்து 2 மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் 30/6/2026 சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தள்ளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரியை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான முகவரி நான் சொல்லிடுறேன். https://awards.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். awards.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில். சிந்துவனம் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு
2: வந்தலாம்.
1: ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக வேணீர்களே. கிழிஞ்சர்கள் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்க போறோம். கல்யாண் சுப்பிரமணியம் ஜானகி பாடியிருக்காங்க. டி ராஜேந்திரோட இசையிலும் பாடல் வரிகள்லையும்

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
2: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
1: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
2: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
1: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
4: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த தகவல் என்ன வச்சிருக்கீங்க சிந்து?
5: அடுத்த தகவல் வந்து SSLC தேர்வு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்கல்லையே அவங்களுக்கான ஒரு தகவல் தான். SSLC விடைத்தாள் நகலை வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ www.dge.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை பார்த்துட்டு நீங்கள் ஒருவேளை மறு கூட்டல் இல்லைனா மறு மதிப்பீட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுவும் அதே வெப்சைட்ல நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க மறு மதிப்பீட்டு செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களோட விடைத்தாள் அப்படின்னா 505 ரூபாயும், இல்ல மறு கூட்டல் மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 205 ரூபாய் அப்படிங்கிற கட்டணத்தை நீங்க செலுத்தணும். எங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நாளை முதல் நீங்க வந்து நாளையிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் SSLC எக்ஸாம் வந்து துணை தேர்வு அப்ளை பண்ணணும், எக்ஸாம்

0: அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு இன்று தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் அதே வெப்சைட்டு தான் www.dge.tn.gov.in.
1: ஓகே, இந்த தகவலோட நானும் ஒரு விருது தகவல் தான் வச்சுருக்கேன். அப்படின்னா கல்பனா சாவ்லா விருது பெறதுக்கு அப்ளை பண்ணலாங்க. அதாவது துணிச்சலான செயல்களை பாராட்டும் வகையில் பெண்களுடைய துணிச்சலையும் துணிச்சலான முயற்சியும் வெளிப்படுத்தக்கூடிய பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து 18 வயது நிரம்பியவராக இருக்கணும், தமிழகத்தில் பிறந்தவங்களாக இருக்கணும், இதுதான் தகுதி. அவங்கள பற்றின தகவல்களை ஒரு பக்கம் அளவுக்கு வந்து எழுதி அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நபருடைய சுய விபரம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ரெண்டு வேணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுய சரிதை தரவு இருக்கணும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி 19/6/2026 விண்ணப்பித்து இந்த அவார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்பனா சாவ்லா விருது பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இந்த தகவலோடு 11:51 நம்ம நிகழ்ச்சியில் வாலியின் பாடல் வரிகளில் மௌன கீதங்கள் படத்தில் இருந்தால் கே.ஜே. யேசுதாஸ் ஜானகி பாடியிருக்காங்க. கங்கை அமரனுடைய இசையில் தான் பாடல் வருது.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 11:56 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன சிந்தோ?
3: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, செந்தூர் ரயில், திருச்செந்தூர் ட்ரெயினில் வந்து கூடுதல் பெட்டிகள் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான். சென்னை எழும்பூர்லேருந்து திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய ட்ரெயினில் வந்து கூடுதலாக 5 பெட்டிகள் வந்து நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏதாவது வெக்கேஷன் வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விடுவாங்க, இல்லை அந்த காலகட்டத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா பெட்டிகள் ஆட் பண்ணுவாங்க இல்லையா. இது அப்படி இல்லாமல் நிரந்தரமாகவே இந்த ட்ரெயினில் 5 பெட்டிகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறதா தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க.
2: ஓகே, இந்த தகவலோட நானும் தகவல் வச்சிருக்கேன். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு வந்து மாணவர் சேர்க்கையை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். இந்த கால அவகாசம் வந்து June 23 வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. அதனால மாணவர்களே சீக்கிரம் குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். அலைகள் ஓய்வுதலை படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம், ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். இதுவரை மணித்திருநாடு நிகழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியை வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
3: நான் உங்கள் தொழில் சிந்து சாரா.
2: பாடலை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

12 மணி கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில் குடும்பத்தின் உண்மையான பலம் என்ன, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம், ஒன்று 10 நலம் தானா நிகழ்ச்சியில் கம்பு தரும் நன்மைகள், 1:55 நலம் தானாவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள், பிற்பகல் 2:15 திரையரவி, 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார நிகழ்ச்சி NCERT, 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், மலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை. பத்துக்கு நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச் சூழர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் ஆடை அணிகலன்கள், 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: நேர்களை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by

0: வசந்தன் கோதா சரி
1: சா ரி சரி சரி சரி சா ரி சரி
2: தட்ஸ் ரைட்
1: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
2: தட்ஸ் ரைட்
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
0: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
0: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: சா ரி சரி சரி சரி சா ரி சரி
2: தட்ஸ் ரைட்
1: வசந்தன் கோ சரி சரி
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
2: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 12:12. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் சிநேகிதியே நிகழ்ச்சி விளங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் மீரா.
0: என்ன மேரா, உங்க பேரை சொல்லிட்டு மாதிரி வெக்கப்பட்டு கீழே சிரிக்கிறீங்க பார்த்து.
1: அது ஒவ்வொரு தடவை பேர் வந்து நம்ம அம்மா அப்பா நமக்கு கொடுத்த சொத்து இல்லையா,
0: அதனால
1: சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம்.
0: கண்டிப்பா. சரி ஓகே, இன்னைக்கு தலைப்புக்குள்ள பேரலாமா?
1: போலாமே.
0: குடும்பத்தினுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பு. இந்த குடும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரி தான், வீடெல்லாம் உடனே கட்டிட முடியாது. அதே மாதிரிதான் இந்த குடும்பங்களும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்ட முடியும். அந்த வீடு அந்த குடும்பம் வந்து கட்டப்படுறதுக்கு சில நபர்கள் காரணமா இருக்கலாம், அவங்களுடைய குணநலன்கள் காரணமாக இருக்கலாம், இல்ல சூழ்நிலைகள் காரணமா இருக்கலாம். இப்படி இப்ப ஏதாவது இருக்கும், கண்டிப்பா பலமா இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். இப்ப எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், அதே மாதிரி நம்ம நேர்களுக்குமே இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களை நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0462255611332 மற்றும் 0462255111332 என்ற எண்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். இப்ப முதல் நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஏதோ குழம்பு வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேர் பேசலாம். வணக்கம். போயிட்டாங்க. சரி, குழம்பு வச்சுட்டு மொத்தமா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: அப்புறம் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம தோழிகிட்ட பேசலாம்.
0: நேர் வந்துட்டாங்க, பேசிட்டாங்களா? ஆமா. வணக்கம்.

0: வசந்தன் கோதா சரி
1: சா ரி சரி சரி சரி சா ரி சரி
2: தட்ஸ் ரைட்
1: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
2: தட்ஸ் ரைட்
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
0: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
0: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: சா ரி சரி சரி சரி சா ரி சரி
2: தட்ஸ் ரைட்
1: வசந்தன் கோ சரி சரி
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
2: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 12:12. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் சிநேகிதியே நிகழ்ச்சி விளங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் மீரா.
0: என்ன மேரா, உங்க பேரை சொல்லிட்டு மாதிரி வெக்கப்பட்டு கீழே சிரிக்கிறீங்க பார்த்து.
1: அது ஒவ்வொரு தடவை பேர் வந்து நம்ம அம்மா அப்பா நமக்கு கொடுத்த சொத்து இல்லையா,
0: அதனால
1: சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம்.
0: கண்டிப்பா. சரி ஓகே, இன்னைக்கு தலைப்புக்குள்ள பேரலாமா?
1: போலாமே.
0: குடும்பத்தினுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பு. இந்த குடும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரி தான், வீடெல்லாம் உடனே கட்டிட முடியாது. அதே மாதிரிதான் இந்த குடும்பங்களும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்ட முடியும். அந்த வீடு அந்த குடும்பம் வந்து கட்டப்படுறதுக்கு சில நபர்கள் காரணமா இருக்கலாம், அவங்களுடைய குணநலன்கள் காரணமாக இருக்கலாம், இல்ல சூழ்நிலைகள் காரணமா இருக்கலாம். இப்படி இப்ப ஏதாவது இருக்கும், கண்டிப்பா பலமா இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். இப்ப எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், அதே மாதிரி நம்ம நேர்களுக்குமே இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களை நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0462255611332 மற்றும் 0462255111332 என்ற எண்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். இப்ப முதல் நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஏதோ குழம்பு வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேர் பேசலாம். வணக்கம். போயிட்டாங்க. சரி, குழம்பு வச்சுட்டு மொத்தமா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: அப்புறம் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம தோழிகிட்ட பேசலாம்.
0: பேசிட்டாங்களா? ஆமா. வணக்கம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 12:19 ஆயிட்டுருக்கு. இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான், நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு குடும்பத்தின் உண்மையான பலம் என்ன அப்படின்னு தான் பேசிட்டுருக்கோம். அடுத்த தோழி யார் பேச போகிறாங்க?
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். எத்தனை வணக்கம்?
4: எக்கோ வணக்கம்.
5: நீங்கள் நாங்கள் சொல்கிற வணக்கம் எங்களுக்கே கேட்குங்க.
4: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
5: ஆ, பேசுங்கம்மா. யார் பேசுகிறீங்க? பேர் சொல்லுங்கள்.
6: மாரியம்மாங்க.
5: மாரியம்மாள் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: வீட்டுக்காரு.
5: எப்படி?
6: ஓ.

0: என்ன ஒரு பிடிப்பு, அவர் இல்லை என்றால் நான் இல்லை. ஓகேங்க, இதே போல கடைசி வரைக்கும் ஒற்றுமையோட சந்தோஷமா இருங்க, சரியா? நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு. நன்றி நன்றி நன்றி
1: அந்த குடும்ப தலைவியோட பொறுமை.
0: சரி சரி சரி,
1: என்னதான் வந்தாலும் அவ அசையாம மூணு நேரம் சாப்பாடு பண்ணி போடுதா இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதத்தான் அசைச்சு பாக்கணும்னு அலையறாங்க எல்லாரும், அப்படிதானே?
1: அது எப்படியோ, அதாவது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ வயசை நிரப்பிடுதா இல்லையா? அந்த உடம்பு இல்லாம என்ன பண்ண முடியும், எப்படி கூட வீடு கட்ட முடியும்?
0: கண்டிப்பா.
1: அதனால குடும்பத்தோட பலம்
0: பொறுமை, குடும்ப தலைவிகள்
1: தான். அதுல வந்து வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
0: சூப்பர் சூப்பர். அதாவது ஆண் இல்லாம ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிரலாம் அமீரா, ஆனா பெண் இல்லாம அது முடியவே முடியாது.
1: அதாவது கணவர் வந்து ஐயோ இல்ல நீ போய் அவர் தான் கஷ்டப்படுவாரு அப்படிம்பாங்க. அது நிறைய இடங்கள்ல
0: உண்மை உண்மை உண்மை உண்மை
1: உண்மை அது உண்மை. அதாவது அக்மார் உண்மை, குடும்பத்தோட ஒரு தளம்
0: மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து சிற்பியின் இசையில் மனோவின் குரலில் பழனி பாரதியின் வரிகளில் பாடல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 12:27 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதி. நம்ம நிகழ்ச்சியில பேச போறதுதான் அன்புநேயர். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: மேடம் சந்தியா மேடம். வணக்கம். நம்ம ஆனந்தியோட ஆனந்தி
4: பேசுறேன். நல்லா இருக்கும் ஆனந்தி.
6: எப்படி இருக்கீங்க?
5: உண்மையான
6: பலம் என்ன?
5: குடும்பத்தோட பலம் வந்து அது ஒரு மரம் மாதிரி வச்சுக்கோங்க. வேர் வந்து மனைவி, மரம் வந்து கணவர், கிளைகள் வந்து குழந்தைகள். அவங்களோட கையில தான் எல்லாமே இருக்கு.
4: நிச்சயமா. சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு. நன்றி.

0: பைபிளில் கூட ஒரு அந்த ஒரு வேர்ஸ் உண்டு, அதாவது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு பைபிளில் உண்டு.
1: சரி,
0: அது அது உண்மை.
1: உண்மை
0: ஞானத்தோடு நடக்கக்கூடிய பெண் அந்த ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு நல்லபடியாக கட்டமைக்கப்படும் இல்லையா? அதாவது பெண்ணோட கையில் தான் இருக்குது வீடு கட்டப்படுறதும் இடிக்கப்படுறதும்.
1: ஆமாம், இன்னொன்று கூட சொல்லலாம், ஆவது பெண்ணாலே
0: அழிவது பெண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? பேச மாட்டீங்களா? ஹலோ, யார் பேசுறீங்கம்மா?
2: நான் கௌசல்யா பேசுறேன், திருநெல்வேலி.
0: திருநெல்வேலி கௌசல்யா?
1: ஏதோ மிமிக்ரி பண்ற மாதிரியே இருக்கு.
0: ஆமா, உங்க வாய்ஸ்.
1: யார் பேசுறீங்க
0: கௌசல்யா?
2: எஸ், நான் தான் பேசுறேன்.
0: நீங்க தான் பேசுறீங்களா?
2: ஆமா.
0: சரி சொல்லுங்க, குடும்பத்தின் உண்மையான பலம் என்ன அப்படினு கௌசல்யா.
2: குடும்பத்துல அவ்வளவு பேருக்குமே பலம் இருக்கு.
0: என்ன காரணமா இருக்கும், சேர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்?
2: எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், பிள்ளைகளை தாய் தாத்தன் கவனமா பாக்கணும், பிள்ளைகளுக்காக அவங்க வாழணும், அவங்களுக்காக பிள்ளைகள் வாழணும், பெரியவங்க அத மாதிரி இருக்கணும்.
0: ஓகே,
2: பெரியவங்களும் அத மாதிரி தான் பிள்ளைகள், தான் மகன், தான் மருமகா, தன்னோட பேரன் பேச்சி அப்படின்னு சொல்லணும் அவங்களும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்.
0: சரிம்மா, சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி கௌசல்யா, நன்றி.
0: நன்றி, நன்றி. ஓகே மீரா, ஒரு விளம்பரம் இருக்கு, அதை தொடர்ந்து நம்ம பாடல் கேட்கலாம்.
1: கண்டிப்பாக
0: நேரிலே நிகழ்ச்சி. சூப்பரான பாடல் பூவே உனக்காக திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு சித்ராவின் குரலில்.
3: ஏசியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேர்களை நேரம் 12:35 ஆயிற்றுக்கு கேட்டுட்ருக்கீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு குடும்பத்தின் உண்மையான பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. எல்லா தோழிகளும் சொல்லியிருக்காங்க பெண்கள் தாங்க பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தோழி சொன்னாங்க என்னுடைய கணவர் தான் என் வீட்டோட பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குடும்பத்தோட பலம் அப்படின்னு.
1: அதையும் தாண்டி இன்னொரு நேயர் பார்த்தீங்க அப்படின்னா மரம் வேறு கிளை அப்படின்னு சொல்லிட்டு
0: ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் பெண்களை தான் சொன்னாங்க, வேறு வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தோழி அழகாக சொன்னாங்க எல்லாருமே இணைந்து தான் வந்து
1: அப்படின்னு.

0: இப்போ நம்ம தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: நேர் போயிட்டாங்க, நம்ம எடுக்கல அப்படின்னு ஒன்று போயிட்டாங்க.
0: ஓகே, பேசலாம், வந்தாச்சு.
1: வணக்கம். வணக்கம். நல்லா
0: இருக்குமே, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, ஊர் சொல்லுங்க.
0: சித்ரா கருவந்தால இருந்து.
2: ஆமாம்,
0: சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்க சித்ரா.
2: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
2: பொறுமையா
1: கையாளணும்.
0: இங்க பேசும்போது உங்க குரல்ல தெரியுது நிறைய விட்டு கொடுத்து போவீங்க.
1: ரொம்ப அமைதியோ. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். சித்ரா. சித்ரா தானே? சித்ரா தானே? ஆ, ஓகே. சித்ரா, நீங்க ரொம்ப அமைதியா
2: பேசுவேன்.
1: பேச வேண்டிய இடத்துல பேசுவோம்மா. உன்ட்ட இவ்வளவுதான் பேச முடியும், சரியா?
0: நன்றிமா.
1: சரிம்மா, நன்றிமா.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. நல்ல வேலை ஆமான்னு சொல்லல நான் சொன்னதுக்கு.
0: ஓகே, இப்போ தோழிகள் எல்லாருமே சொன்னாங்க.

0: யா நீங்கள் சொல்லுங்கள், குடும்பத்தின் உண்மையான பலம் அப்படிங்கிறது என்னது?
1: அதாவது சிலர் நினைப்பாங்க பணம் சொத்து பத்து இந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் தான் பலமாக இருக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவை தான், பணம் காசெல்லாம் வேணும் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இல்லைன்னா கூட உறவுகள் வந்து உடஞ்சி போயிடும். ஆனால் அதுதான் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை.
0: கிடையாது,
1: ஒரு அன்பு இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும், ஒரு விட்டு கொடுக்கறது இருக்கணும். எல்லா நேரத்துலயுமே நான் தான் அப்படின்ட்டு மேலே நிக்க கூடாது. கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாலும் நமக்கு அவங்க வந்து அப்பதான் அவங்களுக்கு புரியும், பரவாயில்ல நம்ம மேல இவ்வளவு அன்பு இருக்கு அதனால கொஞ்சம் இறங்கி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால உறவுகள் வந்து பலப்படும். அதை மாதிரி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. பாக்குறதுக்கு சின்னதா தெரியும், ஆனா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கையாளும் போது நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்.
0: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா, எல்லாரும் அவங்க ரோலை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா
1: அம்மா அம்மா மட்டும், அதாவது பெண்கள் மட்டும்னு சொல்லிட முடியாது. கணவரும் கரெக்டாக இருக்கணும், பிள்ளைங்களும் கரெக்டாக இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் கரெக்டாக இருக்கணும்.
0: கண்டிப்பாக
1: ஓகே. நம்ம
2: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
1: நேர்களே, 12:50 திரும்ப ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். இப்ப தொடர்வது தமிழ் செய்திகள்.
7: ஆகாஷ்வாணி.
8: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2,000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.05 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27 தேதியிலிருந்து பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது.

0: அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100 உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். என்னாச்சு, வந்த வேகத்திலே போயிட்டாங்களே நம்ம நேயர்.
1: அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க குடும்பத்தின் உண்மையான பலம் என்ன
0: என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வந்துட்டாங்க. வணக்கம்.
2: ஹலோ மேடம், வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: நான் கோமதி மேடம், பழையங்கோட்டையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட குடும்பத்தினுடைய பலம்.
2: பலம் வந்து பெண்கள் மேடம்.
0: பெண்கள் தான். நீங்க தான் அப்போ
2: பெண்களை தான் சொல்லுவேன்.
0: நீங்க தானே உங்க வீட்டுக்கு அப்போ?
2: ஆமா. அதாவது தப்பா சொல்லல, பெண்கள்

0: இருந்தாலும் ஆண்கள் முக்கியம்தான்.
1: சரி,
0: ஆனா இப்ப வந்து நம்ம ஆண்கள் சப்போஸ் ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு அவங்க வந்து ஒரு வேலை செய்யறதுல இதுல நமக்கு தேவையான அளவு போதுமான வருமானம் இல்லை அப்படிங்கும் போது அதை கை கொடுக்கறது பெண்கள்.
1: ஓகே ஓகே.
0: இப்ப வந்து நம்ம பெண்கள் தான் எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்றோம்
1: நீங்க சொல்லவே சொல்லுங்க.
2: இப்ப சொல்றேன் பாருங்க, நானு அந்த குடும்பத்தின் உண்மையான பலம் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கறதாம்பா. யாரா இருந்தாலும் சரி, அது பெண்களா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல விட்டு கொடுக்கறது இருக்கோ அங்க வந்து பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது. ஸோ அந்த குடும்பம் வந்து நல்ல ஆள் போல செழித்து வளரும்னு சொல்லுவாங்கல்ல, ஆலமரம் மாதிரி.
1: ஓகே ஓகே. இப்ப லாஸ்டா நானும் ஒரு பஞ்சு கொடுத்துட்டா?
2: கொடுத்துருங்க.
1: அதாவது செங்கல் அப்படிங்கிற அன்புனாலையும் புரிதல் அப்படிங்கிற சிமெண்ட கொண்டும் பூசும் போதுதான் குடும்பம் பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம்.
2: ஓகே.
1: நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் நேயர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
2: நான் உங்கள் மீரா.
1: நிறைவான பாடல்

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहाँ वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேர்களை தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு, சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வத்சல்ய திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் இ

0: என்பிஎஸ் தளம் மூலமும் செய்யலாம். பிஎஃப்ஆர்டிஏவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் என்பிஎஸ் வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணையவழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் என்பிஎஸ் வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will arrive in Avignon, France today on a two-day visit to participate at the G7 summit, which commenced yesterday. This marks the Prime Minister's seventh consecutive appearance at the G7 summit and India's 13th participation in this crucial multilateral event. This G7 summit holds immense strategic significance for India, as the Prime Minister will strongly amplify the voice and concerns of the Global South on the world stage. French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister upon his arrival this evening. Following the reception, Mr. Modi will participate in a high-level working session themed Forging New Partnerships and Rebuilding International Solidarity. Earlier, Prime Minister Modi departed for France after concluding his visit to Slovakia. Mr. Modi said the outcomes of his visit to Slovakia will go a long way in strengthening bilateral ties between India and Slovakia. In a social media post, Mr. Modi noted that the stronger trade relations between the two nations will greatly benefit the youth. Prime Minister Narendra Modi today said the last decade has witnessed a record infrastructure upgrade across the country. Sharing a post of MyGov on his social media account, Mr. Modi said the government is committed to building next generation infrastructure for the people of the country to realize the vision of a Viksit Bharat. The MyGov post highlighted the country's infrastructure transformation over the last 12 years. It said the infrastructure transformation has accelerated mobility, strengthened logistics, and unlocked new avenues of growth. The post highlighted that greater connectivity is not only reducing distances, but also expanding opportunities and strengthening the foundations of a more prosperous India. Ahead of the re-examination of the National Eligibility Cum Entrance Test NETUG 2026, which is scheduled for the 21st of June, the government has restricted online messaging and social media app Telegram till the 22nd of this month. The National Testing Agency NTA has welcomed the Ministry of Electronics and Information Technology's directions for restricting Telegram access in India for a defined and limited period. In a statement, NTA said the restriction will cover the day of the NETUG 2026 re-examination and its immediate aftermath. The agency added that the platform has also been directed to disable the message editing feature for already posted messages until the 30th of this month. The Supreme Court today sought response of the centre and states on a plea alleging misuse of the Unique Identification Authority of India issued Aadhaar cards as proof of citizenship, domicile and residential address. The plea sought directions to restrict its use strictly for identity verification only.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 1:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா? நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பல வகையான தானிய வகைகள் வந்து விளையுதுங்க. அதில் வந்து கம்பும் ஒன்று. காலை நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பை நல்லா கஞ்சி ஆக்கி குடிக்கிற பழக்கம் நமக்கு உண்டு. நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை இன்றைக்கு வரைக்கும் நம்மளுமே ஃபாலோ பண்ணிட்டு வரதான் செய்கிறோம். இந்த கம்பை வச்சு சிலர் பார்த்திங்கன்னா அரிசியை உபயோகப்படுத்துவாங்க இல்லையா, அதே மாதிரி வேக வச்சு வடித்து சோறு சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிடுவாங்க இந்த கம்பை. இந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பாரம்பரியமான சிறுதானிய உணவு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம், கம்பு தரக்கூடிய நன்மைகள் பற்றி. இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து, வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் ஜென்சியின் குரல்களில் பாடல்.

நேர்களே நலம் தரா நிகழ்ச்சியில் கம்பு தரும் நன்மைகள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்குறோம். இந்த கம்பு பார்த்திங்கன்னா அதில் வந்து அதிகளவு நார் சத்து இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதுங்க, வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை கொடுக்குமா, உடல் எடையை குறைக்கிறதுக்குமே ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த கம்பு வந்து உடலில் வந்து நம்ம உடம்பில் குளிர்ச்சியை ஏற்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்குது. கம்பில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது, கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்குமே ரொம்ப உதவியாக இருக்குது. அதுபோக இரும்பு சத்துமே இந்த கம்பில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து இந்த கம்பு சாப்பிட்டுட்டு வரும்போது இரத்த சோகை குறைக்கப்பட்டு இரத்தத்தை சுத்தமாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது கம்பு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. சுவரில்லா சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: पता है, दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है, और हमारे यहाँ वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज, और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேரம் 1:27 கேட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. நிலம் தரா நிகழ்ச்சியில் கம்பு தரக்கூடிய நன்மைகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா பைட்டோ கெமிக்கல்கள் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரெண்டுமே இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களை வந்து தடுக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தோல் ஆரோக்கியத்திற்கும் சரி கண் பார்வைக்குமே ரொம்ப நல்லதான். இப்போ கம்பெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கூழ், கஞ்சி, இனிப்பு வகைகள் அப்படின்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, ஆனால் அதையும் ஒரு படி தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நொறுக்கு தின்பண்டங்கள், இந்த முறுக்கு அப்புறம் தட்டை இந்த மாதிரி கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கம்பை வச்சு. இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தீபம் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் ஜானகியின் குரல்களில் பாடல்.

பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கம்பு தரக்கூடிய நன்மைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. இந்த கம்பு பார்த்திங்கன்னா அதிக உஷ்ணத்தை போக்கக்கூடியது. அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் வந்து தூங்காமல் கண் விழிச்சு வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு, அப்புறம் அதிக நேரம் வந்து ஒரே இடத்துலேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு, அப்புறம் அதிக சூடுடைய பகுதிகளில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் அதிக மன அழுத்தம் கொண்டவர்கள்னு இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உடல் வந்து தானாகவே உஷ்ணமாயிரும். அந்த உஷ்ணத்தை வந்து கம்பு போக்குதாங்க. அதே போல் வெயில் அதிகமாக அலையிறவங்களாக இருந்தாலும் சரி, கடின வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு தரக்கூடிய விஷயமா இருக்குது இந்த கம்பு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்க நேர்களே, பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் ஜானகியின் குரலில் பாடல்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: जानते हैं, कुवैत जैसे देश की जीडीपी से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
3: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी कैन डिलीवर।
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
4: நேர்லி கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கம்பு தரக்கூடிய நன்மைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. இந்த கம்பு பார்த்தீங்கன்னா அஜீர்ண கோளாறுகள்லாம் வந்து நீக்கி நல்ல பசி எடுக்கிறதுக்கு வைக்குமாங்க. அப்புறம் வந்து வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணு, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்குது. கம்பில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் வந்து புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, நயாசின் சத்துகள், வைட்டமின்கள், தாது உப்புக்கள், மாவுச்சத்து, கரோட்டின், லைசின் மாதிரியான அமிலங்கள் என பல உயிர் சத்துகள் இருக்கிறனால உணவு சத்து தரத்தில் முதல் இடத்துல இருக்குது இந்த கம்பு. அரிசியை விட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிக இரும்பு சத்து கம்பில் இருக்குதாங்க. வளரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாதவிடாய் துவங்கிய பெண் குழந்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கம்பை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரணும். வேறு எந்த தானியத்திலையுமே இல்லாத அளவுக்கு 5% எண்ணெய் வந்து இதில் இருக்குதாங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்பவே தேவையான ஒரு கொழுப்பு தான். அதனால் இந்த எண்ணெய் வந்து இருக்கிறனால கம்பை நம்ம பயன்படுத்தணும். வேண்டாத கொழுப்புகளையுமே கரைச்சி உடல் எடையுமே குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குது கம்பு. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, நிறமாறாத பூக்கள் திரைப்படத்துல இருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள், மகளிர், இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு May 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை

0: எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17 சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள், செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140th பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.

0: பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களிலிருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது
4: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
5: காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
6: பிறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலில் ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது ஹாஸ்பிட்டலே வேணும். ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிக்க முடியலன்னா வீட்டுக்கு போய் பெற்றோர்கள் தான் பேசி அவங்க கண்டுபிடிக்கிறது தான். கவர்மெண்ட் இதுபடி 6 வயசு வரைக்கும் அந்த காக்லர் இம்ப்ளான்ட் 6 வயசுக்கே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஃப்ரீ கிடையாது. அதுக்கு மேலே ஒரு சில ரொம்ப பெரிய அந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகளை தான் பண்ணுறாங்க. அதுவும் காசு, அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரி. அதனால் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது நல்லது. அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, அது அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைகள் திரும்பலை சத்தத்துக்கு இது பண்ணலைன்னா மருத்துவர் கூட்டம் ஃபர்ஸ்ட் ஓஏன் இந்த மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களே வச்சுருக்காங்க. சில இதில் வந்து தனியாக அந்த ஹியரிங் எய்ட் சென்டர்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அங்கே வந்து ஓஏன்னு ஒரு டெஸ்ட்டை எடுப்பாங்க, ஆட்டோ கோஷிக் எமிஷன் அப்படிங்கிற ஒரு பரிசோதனை பண்ணுவாங்க. அது அவ்வளோ இது கிடையாது, ரொம்ப 500-1000 ரூபாய்க்குள்ள அந்த டெஸ்ட் முடிஞ்சிடும். அதில் பார்த்தாலே நம்ம ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நார்மல்னா நார்மல், இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பெரா அப்படிங்கிற டெஸ்ட், அது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து 6 வயசுக்குள்ளே நம்ம இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா அது ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த காலதாமதமும் ஆகாது. ஸோ ஒருவேளை 6 வயசுக்கு மேலே தாண்டிட்டாங்க அப்படின்னா தான் நம்ம வேறு எதாவது ஹையர் சென்டரில் கூட்டு போய் அவங்களுக்கு இந்த காக்லேயர் பிளண்டாக 6 வயசு சிகிச்சை பண்ணலாமா, அதுக்கு இவங்க எலிஜிபிளா. அண்ட் அந்த சிகிச்சைக்குமே வந்து இத்தனை பர்சன்டேஜாக செவித்திறன் பாதிப்பு இருக்கணும்ட்டு இருக்குது. ஸோ 90% அந்த நரம்பு கம்ப்ளீட்டாக செயலிழந்தால் தான் இந்த சர்ஜரி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அது ஹியரிங் எய்டு தான் வைக்கணும். நீங்கள் நம்ம நிறைய குழந்தைங்க பார்த்துருப்போம் ஹியரிங் எய்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு காக்லேயர் பிளண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு 60% 70% தான் பாதிப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹியரிங் எய்டு காக்லேயர் பிளண்ட் பண்ணணுன்னா 90% மேலே ப்ரொஃபவுண்ட் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது இருந்தால் தான் அது எலிஜிபிள். ஸோ இல்லைன்னா நம்ம அவங்களுக்கும் செவித்திறன் கருவி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். சைனஸுங்கிறது வந்து முகம் எலும்பு இருக்கு, என்ன கபாலம் சொன்னேன், அதில் வந்து இருக்கிற ஒரு

0: காற்று போகிற ஒரு பாதை தான். ஸோ அது வந்து நம்மளோட அந்த தலை எலும்பை வந்து வெயிட்லெஸ்ஸாக வச்சுக்கிறதுக்கு, அது நம்ம பேசுகிறோடனே நம்ம வாய்ஸ்க்கு ஒரு ரெசனன்ஸ் கொடுக்குற மாதிரி அதோட ஃபங்க்ஷன் அது தான். ஸோ அது வந்து எப்போ பிரச்சனையாகணும், இப்போ நார்மலாக நம்ம சுவாசிக்கிற காற்று மூக்குவழியாக போகுது, மூக்குவழியாக வருது. ஸோ அந்த காற்று தான் அந்த சைனஸ்க்கு போய் அந்த சைனஸை வந்து நல்லா வென்டிலேட் பண்ணி ப்ராப்பராக இது ஃபங்க்ஷன் ஆக்குது. ஸோ அந்த போகிற காற்று எப்போ தடைபடுதோ அப்போ வந்து அந்த சைனசைட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம், சைனஸ் பிரச்சனை. ஸோ அதில் வந்து அந்த சைனஸ் அந்த இதில் காற்று தான் இருக்கணும். அது காற்றுக்கு பதிலாக எப்போ நீர் தேங்குதோ, ஸோ நீர் தேங்கணும், இல்லைனா அது சுற்றி இருக்கிற அந்த வீக்கம் வரும், வீக்கம் வந்து அது கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் நாள் கணக்காக இருக்கிற அலர்ஜிலையுமே அது என்ன ஆகும்னா அது கட்டி மாதிரி பாலிப்புன்னு சொல்லுவோம், நீர் கட்டின்னு சொல்லுவோம், அதனாலேயும் வரலாம். இல்லைனா இன்ஃபெக்ஷன், சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சில இன்ஃபெக்ஷன் ஆனும் மொத்தமாக மேக்ஸிலரின்னு சொல்லுவோம், இது மாதிரி ஃப்ரான்டல் ஸ்பீனான நாலு குரூப் ஆஃப் சைனசஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த குரூப்னாலும் இன்வால்வ் ஆகலாம், இந்த குரூப்னாலும் பாதிக்கப்படலாம், சேர்ந்துமே பாதிக்கப்படலாம், எல்லாம் சேர்ந்துமே பாதிக்கப்படலாம், ஒரு சைடு மட்டும் பாதிக்கப்படலாம், ரெண்டு சைடும் சேர்த்துமே பாதிக்கப்படலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதம்.
2: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi to participate in G7 summit in Avignon, France this evening. Prime Minister Modi praises Varanasi exhibition in Bratislava, emphasizes role of art and culture in strengthening ties. Government bans messaging app Telegram till 22nd of this month ahead of NETUG retest, message editing feature to remain disabled till June 30th. Supreme Court seeks responses from center and states on plea to use Aadhaar only as identity proof. India rejects proposal to expand only non-permanent UN Security Council seats, calls reform bordering on failure. And India storms into semi-finals of Women's FIH Nations Cup, defeating Japan 2-1 in Auckland, New Zealand. Prime Minister Narendra Modi will arrive in Avignon, France today on a two-day visit to participate in the G7 summit. This marks the Prime Minister's seventh consecutive appearance at the G7 summit and India's 13th participation in this crucial multilateral event. This G7 summit holds immense strategic significance for India, as the Prime Minister will strongly amplify the voice and concerns of the Global South on the world stage. French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister upon his arrival this evening. Following the reception, Mr. Modi will participate in a high-level working session themed Forging New Partnerships and Rebuilding International Solidarity. Earlier, Prime Minister Modi departed for France after concluding his visit to Slovakia. The Prime Minister said the outcomes of his visit to Slovakia will go a long way in strengthening bilateral ties between India and Slovakia. Concluding his visit to Slovakia, Mr. Modi, in a social media post, noted that the stronger trade relations between the two nations will greatly benefit the youth. He also expressed gratitude to the Slovakian government and people for the warmth and thanked his Slovakian counterpart, Robert Fico. Prime Minister Narendra Modi has said art and culture have power to bring people closer together. This comes after PM Modi and Slovak President Peter Pellegrini witnessed an exhibition centered on Varanasi, including works by Slovak artists, at the Presidential Palace in Bratislava, Slovakia, yesterday. Calling it a Banaras Connect in Bratislava, PM Modi appreciated the creative interpretation of Varanasi by Slovak artists. The Ministry of External Affairs said the exhibition was dedicated to the theme Varanasi City and featured artworks that beautifully captured the spiritual, cultural and everyday life of one of India's oldest living cities. We now have our correspondent Ankit Kumar, who is joining us from Avignon. He will bring us the latest updates on the G7 developments. Ankit,

நண்பர்களுக்கு மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேர பிற்பகல் 2:17 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க இது திரை அருவி. சினிமா பத்தின கேள்வி பதில்களோடு நேர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்க போறீங்க. நானும் சில கேள்விகளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்கள் சினிமா கேள்வி பதில்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். இன்றைக்கு திரையரங்கில் என்ன கான்செப்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இதோ இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள்.

நம்ம வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது இல்லையா? உறவு பெயர்கள், அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, அந்த உறவு பெயர்கள் அமைந்த பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது எந்த உறவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கேள்வியை நான் முதல்ல நேயர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி கேட்டலாம். பாட்டு கேளுங்க, கேள்வி இதோ.

0: இதுதாங்க முதல் கேள்வி. ஏன்னா உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த உறவு பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல் முதல்ல இந்த உறவு தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக பேசலாம். யார் பேச போகிறாங்க, பதில் சொல்ல போகிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? சுப்பிரமணியன் சார். பதில் கண்டுபிடிச்சிங்களா, பாட்டு கேட்டிங்களா? மன்னன் படத்துல வர அம்மா பாட்டு இல்லையா? சூப்பரா கண்டுபிடிச்சிங்க சுப்பிரமணியன் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யாரீங்க? இந்த வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பு கட் ஆயிடுச்சு. முதல் உறவு பெயரே அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் கேட்டோம். ஆமாங்க, இந்த உலகத்துல உறவுகள்ல முதல்ல இருக்கிறது அம்மா தாங்க. பேசலாம், அடுத்து யாரு? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: நான் தூத்துக்குடி மாவட்டம் இளந்தப்பட்டி மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
0: மாரியம்மாள் இளந்தப்பட்டியில இருந்து கேள்வி கேட்கலாமா? வரீங்களா, பாட்டு கேக்குறீங்களா?
2: ஆ சொல்லுங்க.
0: ஓகே, கேளுங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிங்க இது என்ன படம்? அடாடாடா,
1: உன் போல் இல்லை மண்மேலே.
0: ஆஹா, பாடும்போது
1: தாயையும் கண்டேன் உன்னாலே.
0: என்ன படம் இது?
1: சாரி மேடம், நான் படம் பார்க்க முடியாது, என்னால எனக்கு படம் தெரியாது.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. இது சிகரம் தொடு அப்படிங்கிற திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் தான், அருமையா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள்மா. எடுத்த உறவு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு. அடுத்து யார் வரப்போகிறாங்க? பாட்டி தாத்தாவாக இருக்குமா, அத்தை மாமாவாக இருக்குமா, இல்லை மகன் மகள் அப்படின்ற உறவு இருக்குமா, அக்கா தங்கச்சின்னு இருக்குமா, அண்ணன் அண்ணன் அக்கான் இருக்குமா? ஆஹா, என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கா? அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம பேசலாம் தொடர்ந்து. இப்போ நம்ம கேள்வியை வைத்த அதே பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். மனன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரல், இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில். அம்மா பாட்டு

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லி நேரம் பிற்பகல் 2:27 திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. தமிழ் சினிமாவில் உறவு பெயர்களில் அமைந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில். நேர்களும் சூப்பராக பதில் சொல்லிட்டுருக்கிறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பாடல் ரெண்டு உறவு முறைகள் முடிஞ்சிருக்கு. அடுத்த பாட்டு யார் என்ன உறவு முறை வரப்போகுது அப்படின்னு பேசிடலாம். முதல்ல நேர்கிட்ட வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க எங்கேருந்து?
1: என்ன
0: உறவு முறையில் அமைந்த பாடல் இது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நீங்க.

அவங்கள மையப்படுத்தின பாட்டு தான் இது, இந்த வாரையின் தோழி அப்படிங்கிற பாட்டு. ஓகே, நம்ம திரையறிவினா அடுத்த என்ன உறவு பெயரில் அமைந்த பாடல் அப்படிங்கிறத கேள்வியை நான் இப்போ முதலே கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். கேட்கலாம் பாட்டு.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இது வந்து சேல்ஸ் பட்டில் உள்ள பாட்டு தானுமா?
0: ஆமாம், ஜீன்ஸ் படம் தான். என்ன பாட்டு, என்ன உறவு முறை இது வந்து இந்த பாட்டில் மையப்படுத்தியிருப்பாங்க?
1: பாட்டி கூட
0: பாட்டி, எஸ் பாட்டி தான். என்ன பாட்டுன்னு ஸ்டார்டிங் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சது வேலை.
1: என்ன பாட்டுன்னு சொல்லணுமா?
0: ஆமாம்,
1: வாராயன் தோழி வாராயன்.
0: அப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க. சூப்பர்மா, சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. சீதாலட்சுமி, வாழ்த்துக்கள்.
1: சரி மேடம்,
0: நன்றி. ஆமாங்க, ஜீன்ஸ் படத்தில் வந்து நம்ம லக்ஷ்மி மேம் வந்து பயங்கரமாக பாட்டி வேஷத்தில் வந்து பயங்கரமாக

இந்த பாட்டு எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாட்டு, என்ன பாட்டு, என்ன உறவு வந்து மையப்படுத்தி, உறவு பெயரை மையப்படுத்தி வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. நேர்களை நினைவிற்கு நேர்களை, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458. மீண்டும் சொல்கிறேன், 044-249-648-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா என்ன அப்படின்னா agnchn1@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். நேரம் பிற்பகல் 2:30 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையறிவி நிகழ்ச்சி. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உறவு பெயர்களில் அமைந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம். அந்த கேள்வியில் என்ன உறவு வந்திருக்குது, என்ன திரைப்படம் அப்படிங்கிறதும் கேள்வியை வச்சுருக்கோம். அதுக்கு பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பாட்டு கேட்டுட்டு வந்துட போகிறோம். அதே பாட்டி பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: சமையான ஒரு பாட்டி பாட்டு தான் கேட்டு முடிச்சோம். ஜீன்ஸ் படத்துல இருந்து 2:37 நிமிடம் ஆயாச்சு. திரையர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உறவுகளை மையப்படுத்தின பாடல்கள் தான் வந்து கேட்டு வச்சுட்டுருக்கிறீங்க. கேள்விகளாகவும் கேட்டுட்ருக்கோம், நீங்கள் சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து ப்ளே பண்ணிடலாம். நேர்களே, இதுதான் கேள்வி, நல்லா கேட்டுக்கோங்க.

இந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், என்ன பாட்டு, இது எந்த உறவு முறையை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட பாட்டு அப்படிங்கிறது தான் நம்ம திரையறி நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேள்வி. இன்றைக்கி இந்த பாட்டை இந்த கொஸ்டினுக்கு பதிலாக கண்டுபிடிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்துடலாமா? யார் நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்குறாங்க? அடுத்து வணக்கம். வணக்கம். நேரம் 2:39 நிமிடம் ஆயாச்சு. கேள்வி கேட்டாச்சு, பதில் சொல்ல நேர்கள் வராங்க, இணைப்பு கட்டாயிச்சு. இந்த பாட்டு எந்த படத்தில் இருந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளூ வந்து நம்ம கொடுத்துடலாம். இது வந்து ஒரு பாட்டி அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அது பாட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த படம் வந்து பை அப்படின்னு முடிகிற ஒரு வார்த்தையில் அமைஞ்ச

0: தான் படத்தோட டைட்டிலு. இந்த உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உறவு முறை அப்படின்னு சொல்லலாம். வெளியே போகிறதுக்கு, எல்லா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு உறவு முறை குட்டீஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லணும். நாம நிகழ்ச்சியில் பேசலாம். யார் பேச போகிறாங்க அடுத்த நேயர்? வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். அங்கே யார்கிட்டயே பேசிட்டுருக்கீங்க? இங்கே பேசுங்க. வணக்கம். ஓகே, லைன் கிடச்சிருச்சு. அங்கே யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, 2:40 ஆகிட்டுருக்கு. நம்ம திரையறி நிகழ்ச்சியில் பதில் சொல்ல போகிற அடுத்த நீங்கள் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், திரையறிவி நிகழ்ச்சி.
1: சார், உடையாமலிருந்து பேசுகிறேன். மேடம்,
0: உடையாமலிருந்து யார் பேசுகிறீங்க?
1: பழனி பேசுகிறேன். மேடம்,
0: பழனி கண்டுபிடிச்சிங்களா?
1: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா இது என்ன பாட்டுனே?
1: புது பாட்டாக்கு தெரியல.
0: புது பாட்டா இருக்கனால தெரியலையா? இன்னொரு கேள்வி கூட நான் கேக்குறேன். அந்த பாட்டை கேளுங்க, என்ன பாட்டு கண்டுபிடிங்க. சரிங்களா?
1: சரிங்க,
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: கிழக்கு சேமியல் மேடம்.
0: கிழக்கு சேமியல் என்ன பாட்டு? அதுதான் மறந்துருச்சு. சரி, வாயில இருக்கு வரல. சரி, என்ன உறவு வந்து மையப்படுத்தி இருக்கும் இந்த பாட்டு? தாய் மாமன் உறவு வந்து மையப்படுத்திருக்கும். மானோத்து மந்தைகள பாட்டு தாங்க அது. நன்றி, சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேரியார் இங்கிருந்து? ஓகே, அவங்க இணைப்பு கட் ஆயிடுச்சு. இனி ஒரே ஒரு கேள்வி பெண்டிங்ல இருக்கு, யார் பதில் சொல்ல போறாங்க? வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
2: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி கிராமத்துல இருந்து.
0: சோமு சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். இது நல்லா இருக்கு மேடம். இது வந்து கிழக்கு கிழக்கு சீமையில படம்.
0: கிழக்கு சீமையில கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு இருந்தேன், அதை கண்டுபிடிச்சிங்களா?
2: இல்ல, அது பழைய பாட்டு, கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல. வேற ஏதாவது கிழக்கு போடுங்க, நான் சொல்றேன்.
0: பழைய பாட்டு? அது புது பாட்டு தானே?
2: அது நான் இப்ப பழைய பாட்டு தான்.
0: ஓ, பழைய பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்குமா?
2: ஆமா ஆமா.
0: ஓகே சரி, அப்ப இந்த பாட்டு கேளுங்க, கண்டுபிடிங்க பாக்கலாம்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமா, அத்தை மேடி மெத்தேடி.
0: என்ன படம்?
1: என்ன படம் பேர் தெரியல.
0: கற்பகம், கற்பகம் படத்துல வர பாட்டு தான் இது. அத்தை அப்படிங்கிற உறவு வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டுல. அருமையா கண்டுபிடிச்சிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இப்போ தாய் மாமனை கண்டுபிடிச்சாச்சு, அத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் இன்னொரு கேள்வி பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம பாட்டுக்கு பிறகு அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மனசில் வந்துட்டு இருக்கு கிழக்கு சிமையிலேருந்து அந்த பாட்டு தான் கேட்க போகிறோம். மருந்தோடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சசிரேகா பாடியிருக்காங்க. ஏறம்மா இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேயர்களின் கவனத்திற்கு

NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்கள் திரையருவி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 2:50 ஆயாச்சு. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் வெளிவந்த உறவுகளை மையப்படுத்தின பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். கேள்விகளா நேர்களும் சமையல் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி மட்டும் பெண்டிங்ல இருந்துட்டே இருக்குங்க, அந்த கேள்வி திருப்பியும் கேட்டுடலாம். என்ன பாட்டு அப்படின்னு

0: இந்த பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறது யாரு? வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? வணக்கம், திரையர்வி நிகழ்ச்சி. வணக்கம், பேசுகிறீங்களா? வணக்கம், ஓகே, அடுத்த நேரில் பேசிடுவோம். வணக்கம் வணக்கம், திரையர்வி நிகழ்ச்சி.
1: ஹலோ மேடம், இந்த நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மஞ்சப்பை பட்லேருந்து தாத்தாங்கிற பாடல் வேண்டும்.
0: அடாடா அடாடா, சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. யார் பேசுகிறீங்க அதை சொல்லிடுங்க முதல்ல.
1: மந்திரம் பாலையில.
0: பாலையிலேருந்து மந்திரம்.
1: ஆமாம்,
0: சூப்பர் சூப்பர். முதல் முறையாக பேசுகிறீங்களா?
1: ஆமாம், முதல் முறையாக பேசுகிறேன் மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்துக்கோங்க, எல்லா நிகழ்ச்சியும் கேளுங்க, சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மஞ்சப்பை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஐயோ ஐயா தாத்தாவோட அளப்பல் தாங்களேன்ற அந்த மாதிரி பாடல் தான். தாத்தாவை மையப்படுத்தின பாடல், அருமையாக கண்டுபிடிச்சிங்க. நன்றி சார், நன்றி நன்றி. அப்பா, இந்த தாத்தா பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடாடாடாடா. அப்ப இரண்டாவது ஒரு கேள்வி கூட நம்ம வச்சிருக்கோம். இந்த உறவு முறை என்ன உறவு முறை அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவு முறை, அதுவும் பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச உறவு முறைங்க. அந்த கேள்வி திருப்பியும் கொடுத்துடலாமா நேர்களுக்காக?

0: எந்த பாட்டு என்ன பாட்டு எந்த படத்தில் வர பாட்டு எந்த உறவு முறையை மையப்படுத்தின பாட்டு அப்படிங்கிறத நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம். நேர்களை நினைவிற்கு இன்று பிற்பகல் 3-2 குக்கூன் நிகழ்ச்சி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் பண்ண வேண்டியது தான், 9443360794 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் மறக்காமல் உங்கள் பேர் ஊர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் எண்கள் திரும்ப சொல்கிறேன், 9443360794 இதுதான் வாட்ஸ்அப் எண்கள். இப்போ நம்ம கேள்விக்கான பதிலை சொல்ல போகிறது யாரு? வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: கள்ளிடைக்குறிச்சியிலிருந்து
0: பொன்னம்மாவா? பொன்னம்மாள். ஓகே ஓகே.
1: சுக்கத்தங்கம் படம் மேம்.
0: சுக்கத்தங்கம் படத்தில்
1: அண்ணன் தங்கச்சி.
0: ஆஹா, சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பாட்டோட ஸ்டார்டிங்
1: என்ன?
0: டக்குனு வர மாட்டேங்குது. என்ன பண்றது? அது ஒரு கலர்ல ஸ்டார்ட் ஆகும். கலர் பேரு என்னென்ன கலர்லாம் இருக்கு? பாலோட கலர் என்ன? வெள்ளையாய் மனம் பிள்ளையாய், அந்த பாட்டு தான் அது. சரிங்களா, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. ஓகே, நன்றி நன்றி. அருமையா முயற்சி பண்ணி பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி.
0: நேரமாயிடுச்சு 2:53. ஓகே, இப்போ நம்ம சொக்கத்தங்கம் பாடல் தான் கேட்க போகிறோம் நேர்களே. தாமரையோட பாடல் வரிகளில் சொக்கத்தங்கம் திரைப்படத்துக்காக ஸ்வனலதா, சுஜாதா மோகன், ஜெயச்சந்திரன் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. தேவாவுடைய சேலம் பாடல் இதுவும்

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहाँ वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
7: ஜப் ஏக் பரிவார் கோ அப்னா கர் மில்தா ஹை தோ உஸ்கா ஆத்ம சம்மான் பட் ஜாதா ஹை, வோ அப்னா வர்த்தமான் சுதாரனே கே சாத்

0: பெட்டர் பவிஷ் கே பாரே மே சோச்ரே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன். நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்கள் இனி கேட்கலாம் 1 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து குக்கு நிகழ்ச்சி காத்துட்டுருக்கு. வாட்ஸ்அப் பண்ணுங்க, குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்க அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் 22ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பெயர் பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்விருப்ப பாடல்கள். நேர்களே, நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444433607 9 4. திரும்பவும் சொல்கிறேன், 9444336 0 7 9 4. இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் டைப் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். இப்போ முதல் பாடல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் ராக்கப்பன், பிச்சம்மாள் ராஜேஸ்வரி, ஹர்ஷவர்தன் இவங்களுடைய விருப்ப பாடலாக வந்துட்டே இருக்குது. கில்லி திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவம்.

0: சென்னை தேரேகால்புதூர் நாகர்கோவில்.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலூர் சங்கீதா ஜெயா. இவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோகிலா பழனிசாமி அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு, பையா திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நீர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் ஆழ்வார் குறிச்சி ஸ்ரீதேவி கண்ணன் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: Mummy, where is that airplane going?
2: My child, now every corner of India is getting connected through the skies.
3: When India takes flight, dreams take flight. Cities connect, opportunities grow.
2: Over the past 12 years, under the visionary leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi ji, more than 160 airports have been developed. The Udaan scheme has made air connectivity possible for smaller towns and cities. Digi Yatra has made air travel smoother, simpler, and more seamless.
3: Ministry of Civil Aviation, a new flight for a developing India. 12 saal vishwas ke, vikas ke, jan kalyan ke.
4: நேர்களே, குக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய நேர்கள் பாடல் அனுப்பியிருக்காங்க. ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறனால அவங்களுடைய பாடல்கள்லாம் ஒளிபரப்ப முடியல. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னீர்பள்ளம் பிரதீக்ஷா, பேச்சி, தேனி கார்மேக கண்ணன், விஜயா, ரவிமுருகன், பிகேபுரம் முகமது, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், அனந்தபுரம் பிந்து, சைலஜா, முக்கூடல், காஞ்சனா, ரெட்டைக்குளம், வென்சிகா, கோவில்பட்டி பொன்மலர், கலடிக்குறிச்சி ரோஹிணி, ஆனந்தி, பாளையங்கோட்டை செம்புலன், ஆதிகவி, புன்னைநகர் ஜெயக்குமார். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் உடையாப்பிள்ளி தினகரன் அவர்களுக்காக வந்துட்டே இருக்கு, நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க

மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88th ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேங்கப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 4:04 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி விளக்கறதுக்காக இங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் அன்பு சகோதரி மங்களம் ராதாகிருஷ்ணன்.
0: எப்படி இருக்கீங்க அக்கா?
1: பார்த்தாலே தெரியலையா, தொண்டை கர கரன்னு. உன் குரலும் என் குரலும் ஆப்போசிட்டா இருக்கு.
0: ஓகே, நல்லா இருக்கீங்கன்னு தான் நம்புறேன். சரி, நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சிக்கு விளையாட போயிடலாம். நேர்லேயே வழக்கம் போல நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியில தாயம் தான் விளையாட போறோம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். என்னாச்சு தொண்டை கரகரங்க?
1: 1, 3, 5 இது விழுந்தது அப்படின்னா, தாயக்கட்டையில விழுந்தது அப்படின்னா நாம நேயர்களுக்கு
0: கேள்வி கேட்கணும்.
1: 2, 4, 6 இந்த நம்பர் விழுந்ததுன்னா நேயர் நமக்கு கேள்வி கேட்பாங்க, நம்ம வசமா மாட்டோம்.
0: ஆமா, ஓகே. நேயர்களே, நீங்களும் பொதுகை தும்பி நிகழ்ச்சி விளையாட ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133. நேயர் வந்துட்டாங்க, பேசிடுவோமா?
1: பேசலாம்.
0: முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குறிச்சில இருந்து சுகன்யா.
0: பரமன் குறிச்சி சுகன்யா.

0: ஓகே, சுகன்யாக்கு என்ன வருதுன்னு பார்த்துருவோமா?
1: முதல் நேரம் வந்திருக்கீங்க,
0: அஞ்சு விழுந்திருக்கு, நாங்கள் தான் கேட்கணும். கேட்கட்டுமா?
1: சுகன்யா
0: ஓகே
1: ரெடியா இருக்காங்க.
0: ஆமா, மின்சாரம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ரெண்டு பாடல்கள் ஏதாவது சொல்லுங்க. ஃபில்லர் ஸ்டார்ட் பண்றேன்.
2: ரெண்டு பாடலா?
0: ஆமா, ஏதாவது ரெண்டு பாடல். அது என்ன படம்? மின்சாரம் ஸ்டார்ட் ஆகும். பாட்டுங்க,
1: பாட்டு பாடணும். அது என்ன படம் நீங்கறத நீங்க சொல்லணும்.
0: சரி, அடுத்து அது என்ன படம்?
2: மின்சார கண்ணா.
0: மின்சார கண்ணாவா? மின்சார பூவே அப்படிங்கிற பாட்டு மின்சார கண்ணா படத்துல இருந்து வந்ததா?
1: ஆமா.
0: படையப்பா படத்துல உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் ரன் படத்துல ஒரு பாட்டு உண்டு, மின்சாரம் என் மீது பாய்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து சந்திரமுகி அதெல்லாம் சொன்ன எனக்கே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நன்றி, நன்றி சுகன்யா, நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: திருச்சி மாவட்டம் கோயம்புத்தூர்ல காந்தி பேசுறேன்.
0: காந்திமதி அம்மா, வீட்டுல யாருக்கும் தெரியாம பேசுறீங்களா, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா?
3: இல்ல மேடம், எனக்கு தடுப்பு பிடிச்சிருக்கா.
0: தடுப்பு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? மங்களமுக்கா, நீங்க முழிச்சீங்களா? உங்களுக்கு தொண்டை கட்டி இருக்க மாதிரி உங்களுக்கு
1: தடுப்பு
0: பிடிச்சிருக்கு. சரி ஓகே, என்ன வந்து பாத்துருவோமா?
3: பாடுங்க மேடம்.
0: ஓகே, ஒன்று விழுந்திருக்கு, நாங்க தான் கேட்கணும்.
3: நீங்க தான் கேட்கணும்.
0: ஆமா, நாங்க தான் கேட்கணும்.
1: சரி ஈஸியா கேட்டுடலாமா? என்ன முதல்ல வந்து ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு சுகன்யா அவங்கள ரொம்ப இது பண்ண வச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு வேர்ட் சொல்றேன், மூணு தடவை சொல்லுங்க. சரியா?
0: சரி சரி.
1: கரகர காரம், சரசர சாரம், தர தர தாரம், இதை மூணு தடவை சொல்லணும் நீங்க.
0: ஓகே, டைமர் ஆன் பண்ணிடுறேன்.
1: ஆன் பண்ணிருங்க.
3: கரகர
1: காரம், சரசர சாரம், தர தர தாரம், இத மூணு தடவை சொல்லுங்க.
3: கரகர சொல்லட்ட மேடம்?
1: சொல்லுங்க.
3: கரகர காரம், சரசர சாரம், கரகர காரம், சரசர சாரம், காரம், சரசர காரம், தரம்,
1: சரம், சாரம், காரம், என்னெல்லாம்
0: கரெக்டா சொன்னாங்களா? எனக்கு புரியல.
1: அதாவது இந்த மூணாவது தர தர தாரம் அதை நீங்க சொல்ல விட்டுருக்கீங்க, ரெண்டு தரம் மட்டும்தான் சொன்னீங்க. சோ இன்ன கரெக்டா ஒரு தரம் சொல்லுங்க. கரகர காரம், சரசர சாரம்,
0: தர தர தாரம். சீக்கிரம் டைம் முடிய போகுது.
3: கரகர காரம், சரசர சாரம்.
0: ஓகே,
3: கரகர காரம், டைம் சரசர சாரம்.
1: சரி ஓகே,
3: கரகர காரம்.
0: சரிம்மா, சரிம்மா, நல்ல முயற்சிமா, நன்றி, நன்றி. டைம்
1: முடிஞ்சிருச்சு. தொண்டை கட்டி இருக்கு, கரகர காரம், சாயந்தர நேரமா இருக்கு, காரமா சாப்பிடணும்,
0: கண்டிப்பா
1: எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி அடிச்சிருக்காங்க.
0: சரி ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு. நேர்ல நிகழ்ச்சி இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. படையப்பா திரைப்படத்துல இருந்து ஏ ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் நிதிஸ்ரீ மகாதேவரின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேசப்படுத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம்
1: அம்மா இருவருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யாரு?
1: வடக்கு கரம்பலூர் மாணிக்கம்.

0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கமா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நாங்களும் நல்லா இருக்கோம். நிறைய ஊர்களுக்கெல்லாம் போவீங்களே, போயிட்டு வந்தாச்சா?
1: நீங்க
0: தான் கேக்கணும், கேளுங்க.
1: ஒரு பொருள், மூணு பொருள்.
0: சரி,
1: லாஸ்ட் எழுத்து கை இன்னும் வரும். கை
0: மூணு பொருள்,
1: அதுக்கு முன்ன மூணு மூணு எழுத்து வரும். மொத்தம் நாலு எழுத்து ஒவ்வொரு பொருளும்.
0: ஒவ்வொரு பொருளும்,
2: ஒவ்வொரு பொருளும் வந்து நாலு எழுத்து, கடைசி வந்து கைன்னு முடியும்.
1: ஆமா ஆமா.
2: சொல்லுங்க
1: சொல்லுங்க
2: சொல்லுங்க சந்தியா, டைம் போடுங்க. உங்களுக்கு
0: திரும்ப சொல்லுங்க கேள்விய, அப்புறம் தான் டைமர் போடுவேன்.
2: இது என்ன அணியா?
0: மூணு பொருள், லாஸ்ட்ல கையின்னு முடியும். எத்தனை எழுத்து? நாலு எழுத்தா?
1: நாலு எழுத்து.
0: கைய சேர்த்து நாலு எழுத்தா, சேர்க்காமலா?
1: கை சேர்த்து நாலு எழுத்து, கைக்கு முன்ன மூணு எழுத்து வரும்.
2: என்ன ஒரு க்வெஸ்சன்! 40 செகண்ட்க்கு 400 க்வெஸ்சன் கேப்ப புளுக்கு.
0: என்ன பொருள் சொல்ல? வலக்கை இடக்கை பொருள் கேக்காங்களே. சரி ஓகே, போடுறோம். வர வர யோசிச்சிட்டு இருக்கேன், யோசிச்சிட்டு இருக்கேன்.
2: நம்பிக்கை தும்பிக்கை எல்லாம் எழுத்து ஜாஸ்தியா வரும்.
0: ஆமா, வலக்கை இடக்கை சொல்லாமா? அது
1: அந்த கையெல்லாம் இல்ல.
0: அப்போ எதா க்ளூ கொடுங்க டக்குன்னு.
2: இல்ல, இடக்கைக்கு ஈட இக்கை நாலு தான வருது, ஆனா பொருள் கேக்குறாங்க.
0: அதான் கேக்க, எதா க்ளூ கொடுங்க டக்குன்னு.
1: நித்திரைக்குள்ளது ஒண்ணு.
0: தூக்கம்.
2: தூக்கத்துக்கு எது கை?
1: தூக்கம் இல்ல,
0: நித்திரைக்குள்ளது. இது இறக்கை. ஃபேன். ஃபேன்
2: ஃபேன். இறக்கை
0: இறக்கை இறக்கை
1: இறக்கை இல்ல.
0: ஒன்னாங்க தெரியும், ஒன்னாங்களா பாட புத்தகத்துல பாத்தது, அது எப்படி ஞாபகம் இருக்கும்?
2: கோவில்கள்ல அடிப்பாங்கன்னு ஒரு க்ளூ கொடுத்திருந்தா கூட.
0: ஆமா, சொல்லிருந்தோம். அது நைட் நேரம்னே நாங்க ஃபேன தான் யோசிச்சோம்.
1: சோள எடுத்துர்க்கேன், இதுவக்கல்ல போட்டு கேப்ப திருக்கிருக்கேன். இதெல்லாம் எடுத்து அப்போ கஞ்சி காச்சி குடிச்சோம்மா.
0: அப்போ இப்போ இல்ல இல்ல,
2: நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் இப்ப உலக்கை எடுத்து அந்த படுக்கையில போய் படுத்துக்கோம்.
0: ஆமா,
1: ஒரு ஆள் உயர்ந்துருக்கோம் உலக்கை.
0: சரி சரி சார், ரொம்ப நன்றி நன்றி. உங்களுக்கு தான் ஒரு மதிப்பு. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம். என்ன இது வழக்கை? சாரி, என்னது? உடுக்கை படுக்கை
2: படுக்கை
0: உலக்கைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி
2: விட்டாங்க. ஆமா
0: ஓகே. வணக்கம் வணக்கம். ஆ, பேர் சொல்லுங்க.
2: பேசுறீங்க சார்.
3: முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு
2: முள்ளக்காடு பாபு சார்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருமா? ஒன்று விழுந்திருக்கு, நாங்க தான் கேட்கணும்.
3: கேளுங்க கேளுங்க
0: கேளுங்க கேளுங்க. சரி, உங்களுக்கும் அதே மாதிரி கேள்விதான். உங்க சுகன்யா கேட்டோம்ல, அதே மாதிரி. ஓகேவா? பூங்காற்று அப்படின்னு வர்ற மாதிரி, பூங்காற்றையோ இல்ல பூங்காற்றோ வர்ற மாதிரி ஒரு ஐந்து பாடல்கள்
2: இடம்பெற்ற.
0: குறைஞ்சது மூணு சொல்லுங்களேன். மார்க்குன்னு வரும்போது அஞ்சு வந்தாதான் மார்க் போடுவேன், பாத்துக்கோங்க. சரியா? ஓகே ஓகே.
3: என்ன
0: படம்?
2: பாடல் பாடுங்க.
0: சத்யராஜ் படம் கூட இருக்கு, சொல்லலாம். சத்யராஜ் படம் இருக்கு.
2: இந்த 40 செகண்ட்க்குள்ள வரணும்ல.
0: அதான்
3: எழுதி வச்சிருக்கதோ.
0: சரி ஓகே,
3: டைம்.
0: வால்டர் வெற்றிவேல். அதுக்கப்புறம் வெற்றிவிழால பூங்காற்று உன் பேர் சொல்ல.
3: வெற்றிவிழா.
0: அப்புறம் பையால இருந்து பூங்காற்றை பூங்காற்றை பூ போலே வந்தாள் இவள். அதுக்கப்புறம் மூன்றாம் பேர்ல பூங்காற்று
2: புதிதான
0: புதிதானது. ஓகேவா?
2: அவர் சார் ஏன் எழுதி வைக்கிறாருனா, நம்ம பாட்டு சில பாட்டு ரிப்பீட் வரமா நீங்க क्वेश्चन திரும்ப கேப்பீங்க. நான் அதுக்காக நோட்
0: பயங்கர உஷார் தான். ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்க
3: பரதோட பேரேஜ்ல எல்லாம் கழுவிட்டுறோம்.
0: ஓகே ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி. நீங்க ஷேர் பண்ணதுக்கு நன்றி.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249684548. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகம்

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: நேரம் 4:26 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நேர் வந்துட்டாங்க மங்களமக்கா, பேசலாமா?
1: பேசலாம் பேசலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஏன் வணக்கம்? எனக்கே கேக்கு. யார் பேசுறது? எப்போது வென்றான் மணி?
1: எப்போது வென்றான் மணி?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
0: ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி, அப்படித்தானே? ஓகே சார், உங்களுக்கு என்ன வந்து பாத்துருவோமா? உங்களுக்கு ரெண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். கேளுங்க. ஒரே விளையாட்டா போச்சு, போங்க எங்களை வச்சு விளையாடுங்க.
2: என்னது
0: என்னது அஜிக்கு பூஜிக்கு விளையாட்டா? ஆ சரி, ஒரு திணிசாத்தா இருக்கு விளையாட்டு. ஆ சொல்லுங்க.
2: ஒரு தலைப்பு சொல்லுவேன், அது சம்பந்தமா வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அஜிக்குங்கணும்.
1: அஜிக்குங்கணும்.
0: அஜிக்கா?
2: அஜிக்கு
0: அடுத்து எதிர்பார்க்கும், இன்னும் எதிர்பார்க்கும்.
2: ஏலக்காய்
0: அஜிக்கு,
2: காபிசூல்
0: அஜிக்கு,
2: செங்கத்தூள்
0: புஜிக்கு,
2: மிளகாய்த்தூள்.
0: அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு. அஜிக்கு இதுக்கு மேல நம்மள துருவி துருவி தோண்ட
1: ஆரம்பிச்சிருவாளுக்கு.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வந்து பாத்துருமா? ஓகே, மூன்று விழுந்திருக்கு.
3: நாங்க
0: தான் சொல்லும் போது இருங்க மங்களம்க்கா, நீங்க தான் கேட்கணும். என்ன சடைவு உங்களுக்கு சொல்லுங்க.
1: டீ குடிக்கலன்னு
0: நினைக்கிறேன். மகாலட்சுமி, என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாதிரி வித்தியாசமா கேட்பாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு சடைவாயிட்டா?
3: பாட்டு
0: பாடுங்க. இந்த பாட்டி தெரியல, வார்த்தையா சொன்ன மாதிரி இருக்கு.
3: என்ன
0: படம்? மகாலட்சுமி ரொம்ப நன்றி. பிரிவோம் சந்திப்போம்ல இருந்து தான் நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கேன். கண்டேன் கண்டேன் கண்டேன் காதல். அது அப்புறம் வந்து மதுரை. கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் அப்படி ஏதோ வரும். ஓகேவா? சரி, நன்றி மகாலட்சுமி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, இந்த கண்டேன்ல இருந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோமா?
1: வித்யாசாகரின்
0: இசையில் பெனிடயல் மற்றும் திப்புவின் குரல்களில் பாடல்

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: இருவருக்கும் மாலை வணக்கம். எந்தெந்த அன்பான நேயர் குற்றாலம்பலவாணன்?
0: சார்

0: சார்
1: இப்பதான் சார் நினைச்சேன் உங்களை. ஐயோ சத்தி
0: வரணும்னா
1: சத்தியமா நினைச்சேன்னு வரலையே ஆளக்காணுமே. இப்ப இந்த பாட்டு ஓடும் போது
0: குற்றால காத்தடிச்சா
1: இப்போ
0: கூட
1: என்னடா இது. சொல்லுங்க.
2: வெயில் அடிச்சிட்டு இருக்கு, கூட்டம் சுமாரா தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் குளிச்சு விட்டுருக்காங்க.
1: தண்ணி தண்ணி எப்படி இருக்கு சார்?
2: சுமாரா தான் இருக்கு.
1: தண்ணி
2: என்னமா?
1: தண்ணி நல்லா வருதா?
2: தண்ணி தண்ணி பரவாயில்ல, குளிச்சு நல்லா இருக்கு.
0: அதாவது சனி ஞாயிறுல கூட்டமும் ஜாஸ்தி இருக்கும், தண்ணியும் ஜாஸ்தி இருக்கும்.
1: சொல்லுங்க ஏதோ
2: சொன்னீங்க.
1: போறீங்க எல்லா வாட்டியும் பாத்துட்டேன்.
0: அதாவது நம்ம தவிப்பு பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூ கடைசியில முடியுதுல்ல, அந்த பூங்கிற முடியிற எழுத்துல வரக்கூடிய வார்த்தை மூன்று. ஆனா இது மூன்று வந்து ஒரு பொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ஆமா,
1: ரூம் போட்டு யோசிச்சு வந்திருக்காங்க இந்த கேள்வியே.
0: அதாவது பூங்கிற எழுத்துல முடியணும், கடைசி எழுத்து. மூன்று வார்த்தை சொல்லணும் நீங்க, பூனு முடியிற வார்த்தை மூன்று வார்த்தை சொல்லணும். ஆனா அந்த மூன்று வந்து ஒரு பொருளை மையப்படுத்தி இருக்கணும்.
1: டைமர் ஆன் பண்றேன்.
0: சரி, அது மையப்படுத்தி
2: சொல்லுங்களேன்.
0: சரி, இதெல்லாம் வந்து எதை மையப்படுத்தி இருக்குங்கறது அந்த
2: குணங்கள்.
0: ஓ, மனிதனுடைய குணங்கள் அப்படிங்கறத மையப்படுத்தி இருக்கு.
2: குணங்கள், மனிதனுடைய குணங்கள் நான் சொல்றேன்.
0: சரி, அடுத்து இன்னும் ஒன்னு சொல்லுங்க.
2: வேற சொல்லலாம்,
0: ஒரு பொருள் வர்ற மாதிரி யோசிச்சு சொல்லுங்களேன்.
2: சொல்லலாம், ஒரு உப்பு. உப்பு உவர்ப்பு.
1: டைம் முடிய போது,
2: குழம்பு
1: முடிந்து
2: விட்டது.
0: நகைப்பு. அதாவது குழம்புல உப்பு ஜாஸ்தியா இருந்தா சேர்ந்தது நகைப்பு அப்படிங்கிற மாதிரி. நன்றி சார். அது மாதிரி இனிப்பு, எறும்பு, கரும்பு.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நீங்க
0: நீங்க தான் க்வெஸ்சன் கேட்கணும். சந்தியா
3: கேக்கணுமா?
1: கேளுங்க.
3: ஒரு விடுதலை
1: போடுவேன்.
3: ரை வந்து ரயை பிடிச்சு ரை மேல் வைத்துல, ரை இருக்க ரை பறக்க.
1: என்னது, ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு, திரும்ப சொல்லுங்க.
0: ரை ரை
3: ரை வந்து ரையை பிடிச்சு ரை மேல் வைத்துல, ரை இருக்க ரை பறக்க.
1: ஒரே ரையா இருக்கு போங்க, ஒரே கிரை தான் இருக்கு இப்போ எங்கிட்ட.
0: வரணுமா?
1: ஆமா,
0: ராணாவா ரையனாவா?
1: ரை. டைமர் ஆன் பண்ணிடுவோம். ஏதாவது க்ளூ கொடுங்களேன். நல்ல, எனக்கு வந்து தெளிவா கேட்டாலே சொல்ல மாட்டேன், இது வெறும் ரை மட்டும்தான் கேட்க எனக்கு.
3: ரை வந்து ரையை பிடித்து ரை மேல்
1: வைத்துண்டன. ரையை பிடித்து
0: ரை மேல் வைக்கின்றன.
1: ரை
3: ரை இருக்க ரை பறக்க.
0: பறவை.
1: அதான்
3: இல்லை,
1: வை இல்ல, ரை
0: ரை
3: ரை ரை
1: ரை ரை பறக்க.
0: உயிரை.
3: இல்லை,
1: நல்லாதான் சொல்றீங்க, போங்க. உயிர். சரிம்மா, நீங்களே சொல்லிருங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: அறிவு சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டா வந்து இந்த சந்தியாவுக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. பண்ண கேட்டீங்கன்னா ஏதாவது கலாச்சுட்டு போயிருவோம்.

0: என்னது
1: அதனால
2: என்ன படம்
0: சொன்ன ஓகே, நான் ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா. நேர்களே, இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் விஜய் ஜெயசுதாஸ் மற்றும் மதுமிதாவின் குரல்களில் பாடல்.

0: நேர்லி கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி. வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கைத்தார்ல இருந்து காந்தி.
0: கைத்தார் காந்தி, எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், ரெண்டு வாரம் நல்லா இருக்கு.
2: நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே, உங்களுக்கு நாள் விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும்.
1: சரி,
0: என்னடி எக்கோ அடிக்கு சார், நீங்க யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்கன்னு பாச்சா படத்துல வர்ற மாதிரி நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். அடிக்கி இந்தா பல்லடி அடிக்கி சார. ரேடியோ ஆஃப் பண்ணிருங்க, இல்லைனா வால்யூம் கம்மி பண்ணிருங்க.
2: என்ன, ஒரு கேள்வி இல்ல நாலு கேள்வி வரும்.
0: என்னாச்சு? ஓகே,
1: மெதுவாக வளரும்,
0: மெதுவாக
1: வளரும் மரம்,
0: மெதுவாக வளரும் மரம். ஏதாவது க்ளூ கொடுங்களேன். பச்சையா இருக்கும் மட்டும் சொல்லிடாதீங்க.
1: அது ஒரு கற்பக விருட்சம்.
2: பனை மரமா?
0: இந்த அடிச்சிட்டாங்க பாருங்க, மார்க் வாங்கிட்டாங்க. போங்க, அதான் அதுக்கு தான் க்ளூ கொடுக்க மாட்டோமா.
2: இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவர் நலம் தானா நிகழ்ச்சி கேட்டிருக்காரு.
0: அப்படியா, பேசுனீங்களா?
2: நலம் தானாலே இன்னைக்கு பனை தான் தலைப்பு.
0: சரி சரி, ஓகே ஓகே
2: சார். கற்பக விருட்சம், நான் கூட வேற ஏதோன்ட்டு இப்படி யோசிச்சேன், அதில் கொடுத்தது அப்படி யோசிக்கவும் சார் கற்பக விருட்சம் சொல்லவும் பனை மரம்
0: தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், கேக்குதா? கேக்குதா? நல்லா கேக்குது. ஏதோ கேக்குதா கேக்குதான்னு கேக்காங்க.
2: வணக்கம்,
3: the person you are speaking with has.
0: வணக்கம்,
2: regular customer.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பூலோகத்திலிருந்து அழகப்பன் பேசுறேன். திருநெல்வேலி.
0: பூலோகத்திலிருந்து அழகப்பன், இந்த பூலோகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாமா? மேலோகத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லிடாதீங்க, உங்க ஊர் சொல்லுங்க
2: சார். பூலோகத்துல நீங்க எந்த ஏரியா?
0: தாஜ்மஹால், ஓவிய காதல், காவிய காதல் போச்சு இல்ல?
1: பாட்டு பிடிக்கவா?
0: இல்ல இல்ல, சரி நீங்கள் கேட்கலன்னு தெரியுது. சரி நானே சொல்கிறேன். தாஜ்மஹால் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள், இல்லை ரெண்டு பாடல்கள், என்ன படம் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லிடணும். சரியா, டைமர் ஆன் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள்.

0: என்னாச்சு சொல்லுங்க, சொல்லி முடிச்சாச்சு, நீங்க தான் சொல்லணும். தாஜ்மஹால்
1: ஆரம்பிக்கக்கூடிய பாடல், பாடலையும் பாடி படமும் சொல்லணும். நீங்க தான்
0: முடிஞ்சிருச்சு.
1: எல்லாத்துலயுமே தாஜ்மஹால் தான் வரணும், பாடக்கூடிய பாடல் எல்லாமே.
0: சரி, இப்ப ஒரு பாட்டு ஓடல சார், பா கேக்கல நீங்க, தாஜ்மஹால் ஓவிய காதல் போட்டிருந்தோமே, கேட்டீங்க. ஓகே, அப்புறம் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்துல வரும், தாஜ்மஹால் ஒன்று,
1: அப்புறம் தாஜ்மஹால் தேவையில்லை அண்ணே, அது வந்து நமக்கு அமராவதி.
0: சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம், நான் வீரமணி புலிக்கத்திலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கு, உங்க பேர் சொல்லுங்க. நுர்வட்டி
2: முருகன், வீரமணி புலிக்கத்தான்.
1: முருகன் முருகன்
0: முருகன்,
2: மன விரும்பதே சூப்பரா இருக்கு. தெரிஞ்சே காலையில காங்க சுத்திட்டு வருவேன்.
0: சரி, இது வந்து மத்தியானம் வந்துருச்சு, மத்தியானம் வந்துருங்க.
2: மத்தியானம் எத்தனை மணிக்கு வரணும்?
0: 2:30 2:30
2: 2:30க்கு வந்துருச்சா?
0: ஆமா, சொல்லுங்க.
1: என்ன
2: வெளியில
1: இங்க அங்க அப்படின்னு சொல்றோம்ல,
0: அந்த மாதிரி
1: நன்றி.
0: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: ஆனால் அவர் சரியான நேரத்தில் ஆப்போம் அப்படின்னாரு பாருங்க,
0: அந்த ஆ அப்படின்னு பண்ணிட்டாங்க. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்டுருவோமா?
1: கொடுத்துடலாம்.
0: அது போக இப்போ நம்ம நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம், அதையும் சொல்லி முடிச்சுட்டு நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, நான் அடுத்து படமும் பாடலுக்கு போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நேரில் இன்னைக்கு பொதிகை தும்பில் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அத்தனை நேர்களுக்கும் பாராட்டுகள், கலந்து கொள்ள முயற்சி செய்வங்களுக்கும் நன்றி. மார்க் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சொல்லிருங்க அதையும்.
1: மார்க் வந்து இப்போ நம்ம லிசனஸ் நேயர் அப்படின்னு எடுத்தோம்னா, குற்றாலம் அம்பலவாணன் அவங்க ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க, ராஜாத்தி சுப்பையாபுரம் ராஜாத்தி அவங்க ஒரு மார்க், அப்புறம் வந்து நம்ம முதல்ல மாணிக்க வாசகம் சார், உடுக்கை இடுக்கைலாம் சொன்னாங்களே அவங்க, ஸோ மூணு நேயர் மார்க் வாங்கியிருக்காங்க. நான் 3 மார்க் வாங்கியிருக்கேன், நீங்க வந்து 3-2-5 மார்க்
0: வாங்கியிருக்கீங்க. ஓகே சூப்பர், நேர்களே இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, நிறைவான பாடல் என்றென்றும் காதல் திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களை தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்.

கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டிருக்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 5 மணி 4 நிமிடம். நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். இன்னைக்கு 1999 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நேர்களே. அந்த வகையில் முதல் படம் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். சொத்துக்காக நடக்கக்கூடிய போராட்டம், காதலுக்காக நடந்த தியாகம், அப்புறம் குடும்ப பாசத்தால் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தது பாட்டாளி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல மீனா தான் நடிக்கிறதா இருந்துச்சாங்க. அப்புறம் டேட்ஸ் ப்ராப்ளம், அதாவது கால்ஷீட் ப்ராப்ளம் காரணமாக வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிதான். படப்பிடிப்பில் போது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சியில் சரத்குமார் அவங்களுக்கு வந்து கையில் வந்து காயம் ஏற்பட்டுருச்சான். அதனால் ஒரு 2 வாரங்கள் ரெஸ்ட் எடுத்தாங்களாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைட் சீன்லாம் அவங்க பண்ணாங்களாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது பாட்டாளி திரைப்படத்தில் இருந்து.

நீங்களே கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்றைக்கி 1999களில் வெளியான திரைப்படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 ரிலீஸ் ஆன 1999 செப்டம்பர் 9 ரிலீஸ் ஆன மின்சார கண்ணா திரைப்படம் பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் இணைந்த ஒரே திரைப்படம் இந்த படம் தான். படப்பிடிப்பு எங்கெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து மாதிரியான ஐரோப்பிய நாடுகள்லையும் நடந்துச்சாங்க. அப்புறம் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளிலுமே சில காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. ஒரு காதலுக்காக முழு குடும்பமே வேலையாட்களாக மாறி போன ஒரு கலகலப்பான கதை தான் இந்த மின்சார கண்ணா. ஒரு வித்தியாசமான கதைக்களம் அப்படிங்கிறதுனால இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் நினைவு கூறப்படுதுன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியெலாம் 1999களில் வெளியான திரைப்படங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1999 ரிலீஸ் ஆன ஆனந்த பூங்காற்றை படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இதே ஆண்டில் பார்த்தீங்கன்னா, அஜித் அவங்களுடைய வெற்றி படங்களான வாலி, அமர்க்களம் எல்லாமே இந்த வருஷம்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் அவருடைய திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய ஆண்டாக அமைஞ்சது தான் இந்த 1999. வாலி திரைப்படத்திற்கு பின்னாடி தான் வந்து இந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அஜித். படத்தில் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் தான் அந்த கதையினுடைய திருப்பு முனையாகவே இருந்தது. இப்போ அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 1999 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 1999 வெளியான உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பார்த்திபனும் மீனாவும் ஜோடி சேர்ந்தாங்க. படத்தில் வந்து பார்த்திபன் நடித்த அந்த டாக்ஸி டிரைவர் கதாபாத்திரத்துக்கு வந்து பெயரே வைக்கப்படலை. படம் முழுவதுமே அவர் டாக்ஸி டிரைவர் அப்படின் தான் வந்து சொன்ன விஷயம் வந்து ஒரு தனித்துவமாக தெரிஞ்சது இந்த படத்தில். அப்புறம் நடிகை ரம்பா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வந்திருப்பாங்க. கதையினுடைய முக்கிய திருப்பு முனைக்கு அவருடைய கதாபாத்திரம் வந்து காரணமாக அமைஞ்சதுங்க. படம் ரிலீஸ் ஆன போது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்த்திபனுடைய நகைச்சுவை கலந்த நடிப்பையும் நல்ல கூர்மையான வசனங்களையும் பாராட்டியிருக்காங்க. குறிப்பாக காமெடி காட்சிகள் இந்த படத்திற்கு பக்கபலமாக இருந்தது. இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: Now every corner of India is getting connected through the skies.
1: When India takes flight, dreams take flight, cities connect, opportunities grow.
0: Over the past 12 years, under the visionary leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi ji, more than 160 airports have been developed. The Udaan scheme has made air connectivity possible for smaller towns and cities. Digi Yatra has made air travel smoother, simpler and more seamless.
1: Ministry of Civil Aviation, a new flight for a developing India. 12 saal vishwas ke, vikas ke, jan kalyan ke.
2: நேரம் 5:37 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 1999 வெளியான திரைப்படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது எந்த படத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாலா அவருடைய முதல் திரைப்படமாக அமைஞ்சது சேது. இந்த படம் பார்த்திங்கன்னா நடிகர் விக்ரமுடைய திரைப்பயணத்தில் வந்து மிகப்பெரிய திருப்பு முனையாகவே அமைஞ்சதுங்க. பல ஆண்டுகள் போராடினதுக்கப்புறம் அந்த சேது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது விக்ரம் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இவரை வந்து சியாம் விக்ரம் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு எல்லாருமே கூப்பிட்டாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வாங்கியிருக்குது. அது போக பாலாக்கும் சரி நடிகர் விக்ரம் அவர்களுக்கும் சரி பல விருதுகளை பெற்று தந்தது தான் இந்த சேது திரைப்படம். அதுக்கப்புறம் இந்த தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கன்னடம், ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லாத்துலேயுமே ரீமேக் செஞ்சுருக்காங்க சேது திரைப்படத்தை. இப்போ அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்களை படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி 1999 வெளியான திரைப்படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து என்ன திரைப்படம் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 5 March 1999 வெளியான திரைப்படம் தான் என்றென்றும் காதல். இந்த படத்தை வந்து மனோஜ் பட்நாயக்கர் தான் இயக்கியிருக்காரு. அதே சமயம் இது வந்து அவருக்கு முதல் படம். அது போக இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்ததுமே அவர் தான். இந்த படத்தினுடைய வசனங்களை பார்த்தீங்கன்னா, பிரபல நகைச்சுவை எழுத்தாளர் கிரேசி மோகன் தான் எழுதியிருந்தார். அவருடைய நகைச்சுவை வசனங்கள் வந்து படத்தினுடைய சிறப்பு அம்சமாகவே அமைஞ்சதுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல மீனா தான் ஃபஸ்ட்டு நடிக்கிறதா இருந்தது. கால்ஷீட் பிரச்சனையால் அவங்க நடிக்கலை. அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அவங்களுக்கு கிடைச்சது. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து பானுப்ரியா மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்திருப்பாங்க.
1: இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நீர்களை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேயர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் 1999 ரிலீஸ் ஆன திரைப்படங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நவம்பர் 7 ரிலீஸ் ஆன தாஜ்மஹால் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த படத்தின் மூலமாக தான் நடிகர் மனோஜ் வந்து அறிமுகமானாங்க. அறிமுகம் பண்ணது அவருடைய தந்தை இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். கதாநாயகியாக பார்த்திங்கன்னா நடிகர் ரியாசன் தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இயக்குனர் பாரதிராஜனுடைய வழக்கமான கிராமிய காதல் கதைகளுடைய பாணியில் உருவான இந்த படம் பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய காதல் அப்புறம் குடும்ப மோதல்களை மையமாக வச்சு தான் அமைஞ்சது இந்த தாஜ்மஹால். தாஜ்மஹால் திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது கிடைச்சது. ரஹ்மானுடைய இனிய இசையால் எல்லாருடைய மனதையும் வருடைய ஒரு காதல் காவியமாக தான் தாஜ்மஹால் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேரடியே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்களே கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்றைக்கி 1999களில் வெளியான திரைப்படங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். நிறைவான படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸான திரைப்படம் இது. அதாவது ரஜினிகாந்தனுடைய 150வது திரைப்படம் அப்படிங்கிற பெருமைக்குரிய திரைப்படம் தான் படையப்பா. திரைப்படம் வந்து வெளியான காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்ததுதான் சொல்லணும். 1999ஆம் ஆண்டினுடைய மிகப்பெரிய தமிழ் வெற்றி திரைப்படங்களில் இது முக்கியமான ஒன்று. 25 ஆண்டுகளுக்கு பிறகும் இதை வந்து ரீரிலீஸ் பண்ணதுலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்ட்ட வந்து பெரும் வரவேற்பை பெற்று தந்தது இந்த திரைப்படம். படத்தில் வரக்கூடிய பல பஞ்ச் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவங்களே பேசினதாக சொல்லப்படுது. ரசிகர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த வசனம் வந்து ரொம்பவே பிரபலமானதாக இருக்குது. இப்போ அந்த படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 6 மணி, நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக, 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கியச் சாரல், பிள்ளை தமிழ் இலக்கியங்களில் ஆடை அணிகலன்கள், 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்பப்படல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102

0: மெகாஹெர்ட்ஸில் நாளை 17/6/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். 7:00 மற்றும் 7:25 வணக்கம் பரணி. 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமையில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா. 10:02 மனம் விரும்புதை நேயர் விருப்பப்பாடல்கள். 11:00 பாலைவன நாட்டுப்புற இசை மணித்திருநாடு நிகழ்ச்சியில். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே இல்லறம் இனிமையாக பின்பற்ற வழிகள் என்ன. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுதளத்தை உருவாக்கும் திட்டம். 1:10 நலம்தன நிகழ்ச்சியில் தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள். தொடர்ந்து 1:55 நலம்தன நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள். வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். பல் முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜோசிதா சாம் அவர்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 6:30 லீட்ஸ் ஹெட்டிங்லியில் நடைபெறும் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கிடையேயான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு ரசிக்கலாம். 7:00 திரை இசை. 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. 7:32 உழவர் உலகம் லாபம் தரும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் உரை வழங்குபவர் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் ஏ செல்வராணி அவர்கள். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் நயமும் நகையும் இலக்கியத்தில் நகைச்சுவை. 10:00 சுகமான ராகங்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களே இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: Good evening. This is Akash Vani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has arrived in the French city of Avignon on a two-day visit to participate in the G7 summit, which got underway yesterday. After arrival in Avignon, the Prime Minister, in a social media post, said that he is looking forward to engaging with world leaders and exchanging views on key global issues. He added that India remains committed to advancing collective efforts for a more sustainable and prosperous planet. Our correspondent Ankit Kumar, who is covering the Prime Minister's G7 visit, joins us live from Avignon for the latest updates. Ankit, what significance does this G7 summit hold for India?
2: Yes, Saira, it's really, really significant. The Prime Minister will attend a key G7 working session in some time. The focus of this session is on the forging new partnerships and rebuilding international solidarity. The Prime Minister will be sitting down with G7 leaders, partner nations and top officials from the World Bank and the African Development Bank. See, India's regular presence at this summit is highly significant. India has truly emerged as a major global power. Today, the entire

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:11 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. வாழ்க்கை என்பது சைக்கிள் ஓட்டுவது போன்றது. சமநிலையை பாதுகாக்க நீ தொடர்ந்து நகர வேண்டும்.

0: Mummy, where is that airplane going?
1: My child, now every corner of India is getting connected through the skies.
2: When India takes flight, dreams take flight. Cities connect, opportunities grow.
1: Over the past 12 years, under the visionary leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi ji, more than 160 airports have been developed. The Udaan scheme has made air connectivity possible for smaller towns and cities. Digi Yatra has made air travel smoother, simpler, and more seamless.
2: Ministry of Civil Aviation, a new flight for a developing India. 12 saal vishwas ke, vikas ke, jan kalyan ke.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: ஆறு மணி 18 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க பக்திமலை நிகழ்ச்சி தான் நிலைப்பண்பலை 102.6. சிறகுகள் இல்லாமலே வானில் பறக்கலாம், உங்கள் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால்.

நேரம் 6:24 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில். பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும்.

நேரம் 6:29 நிமிடங்கள். நேயர்களை இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும் மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும்

0: அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின் தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும், இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GSTP-யில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000-க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும், எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள்

0: சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:40 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி தான். உங்கள் எதிர்காலம் நாளை அல்ல, இன்றைய செயலில் உருவாகிறது.

வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

நேரம் 6:55 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில் வாழ்க்கை என்பது மொட்டுக்கள் நிரம்பிய மலர் தோட்டம். நீ சிரிக்கும்போது மட்டுமே அதில் பூக்கள் பூக்கிறது.

நேரம் 7 மணி. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. தொடர்வது திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், ஸ்னேகன் வரிகளில் ரஞ்சித், சுஜாதா மோகன் குரல்களில்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249486458, மேலும் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஏழு மணி 5 நிமிடத்தில் திரைசி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஜேசி கிஃப்ட் இசை மற்றும் குரலில் music on my mind.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன்.
1: குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867 சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கைவர் 1876 ஜூன் 8 இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீஃபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும் உதவி இயக்குநர் பவிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு

0: அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண்வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய்மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்டக்கலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்புக்கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதை தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலைத்துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளைக் கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா கர்நாடகா மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லை பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும், அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் என்றும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.
1: இதுவரை நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சிமாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்க உள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சிமாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க

0: அதிகாரிகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்கவைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். ஃபார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.

0: அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும், லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட்கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட்கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ், பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நம்மை சுற்றி. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாம் ஜூலை மாதத்தில் நடத்தப்பட உள்ள மக்கள் தொடர்பு முகாமிற்கு 17/6/2026 அன்று காலை 10 முதல் மதியம் 1 வரையில் தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன் மடம் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் வைத்து பொதுமக்களிடம் முன்னோடியாக மனுக்கள் பெற உள்ளதால் சேர்வைக்காரன் மடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் முன்னோடி மனு நீதி நாளில் மனுக்கள் அளித்து பயன்பெறலாம் என தூத்துக்குடி வட்டாட்சியர் திரு திருமணி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 வழங்கப்பட உள்ளது. சிறந்த சமூக சேவகருக்கு ₹50,000 ரொக்கப்பரிசும் மற்றும் சான்றிதழும், சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு 1,00,000 ரொக்கப்பரிசும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விதிமுறைகள்: தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராகவும் 18 மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 5 சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலாக நடவடிக்கை, மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொண்டாற்றும் வகையில் தொடர்ந்து பணியாற்றும் சிறந்த சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொண்டு நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாகவும் இருத்தல் வேண்டும். மேற்குறிப்பிட்ட தகுதியுடைய சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனம் இருப்பின் https://aewards.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக 19/6/2026 விண்ணப்பித்து அதன் கருத்துருவினை 30/6/2026 மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கோரம்பலம், தூத்துக்குடி என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜூன் 2026 அன்றைக்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் 19/6/2026 அன்று மூன்றாவது வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் இரண்டாம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து முற்பகல் 10 மணியளவில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கவுள்ளார்கள். எனவே விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக நடைபெறும் இக்கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

ஆளுமை மற்றும் நிர்வாகத்திற்கான விருது வழங்கப்பட்டு வருகிறது. இவ்விருது பெறும் அலுவலர் அமைப்பு நிறுவனத்திற்கு தலா ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். இவ்விருது பெற https://aawards.tn.gov.in என்ற விருதுகள் இணையதளத்தில் 30/6/2026 விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் தங்களது கருத்துரினை 2 நகல்களில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் 30/6/2026 சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி 09 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நேரம் மேலும் பத்தினெட்டு நிமிடம் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் தொடர்வது ஆசையஞ்சல். ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்படல நீங்கள் கேட்டு ரசிங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆசையஞ்சல் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பி, செவ்வாய் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாங்க ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ நிறைய நேர்கள் வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி.

ஏழு மணி 38 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆசியஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மம்சாபுரத்திலிருந்து முருகேசன், பாலா, மீனா, சுரேகா, சுரேஷ், அப்புறம் நாகமலை புதுக்கோட்டையிலிருந்து ரஞ்சனா, விக்னேஷ், வெற்றிவேல், விக்ரவேல், அப்புறம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடல் வந்து நம்ம கேட்டு வந்துடலாம்.

0: Mummy, where is that airplane going?
1: My child, now every corner of India is getting connected through the skies.
2: When India takes flight, dreams take flight, cities connect, opportunities grow.
1: Over the past 12 years, under the visionary leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi ji, more than 160 airports have been developed. The Udaan scheme has made air connectivity possible for smaller towns and cities. Digi Yatra has made air travel smoother, simpler, and more seamless.
2: Ministry of Civil Aviation, a new flight for a developing India. 12 saal vishwas ke, vikas ke, jan kalyan ke.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஏழு மணி 44 நிமிடத்தில் அசையஞ்சல் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, வாகியூர், ராக்கெட் ராமசாமி, சரோஜாதேவி, சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி, அப்புறம் தூத்துக்குடி முள்ளக்காடு, எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலம்.

முருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, களக்காடு ராஜேந்திரன், தூத்துக்குடி ஸ்பிக்நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:55 அசைஞ்சிர நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டிருக்காங்க சாத்தாங்குளம் எம்எஸ் மயில், உக்ரான் கொட்டை மணி, பாப்பாக்குடி செல்வமணி, தச்சை மணி, மேலச்செவல் முருகன், கார்த்தீஸ்வரி, லட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி, காரைக்குடி, கனகவழி, நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த ஒரு பாடலை நம்ம கேட்டு வந்துடலாம்.

செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் BJP அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3000 வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 செயல்படும் மின்னக மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10,00,000 கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார்.

பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்ஃபியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

இனி இரவு வணக்கங்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. 8:05 நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா (9443)3670794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் டைப் பண்ணி ஒரு மெசேஜாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பகுதியில் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 9443)3670794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவு மூலமாகவோ அனுப்பி நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் கேட்டிருக்காங்க கீழச்சுரண்டையிலேருந்து செல்வராஜ், பிரம்மசக்தி இவங்களாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. கோயில் காலை படத்திலிருந்து சோலை கிளிகள் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8 மணி 11 இடத்துல குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. பிரம்மதேசத்துலேருந்து சப்பானி முத்து, ஏன் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து ஆடியில் செய்தி சொல்லி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8 மணி 16 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களை விருப்பப்படலையும் கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 9443364794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் வந்து மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களை குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. புலவனூர்லேருந்து கார்த்திக், வசீகரா படத்துலேருந்து வேணா வேணா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 22 நிமிடத்தில் குக்கு நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வீரவநல்லூர்லேருந்து தேவசேனா, இனிய விளைய படத்துலேருந்து உயிரே உயிரே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:27 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சங்க கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443336094 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களோட குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹாய், ஐ எம் லக்ஷ்மி ஃப்ரம் கள்ளிடைக்குறிச்சி. எனக்கு பூவெல்லாம் உன்வாசம் படத்துல இருந்து தாளாட்டும் காற்றே வா பாட்டு போடுங்க.

8:34 குக்கோ நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 101.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வெள்ளாளங்குளத்திலேருந்து கொம்பதாஸ், பாஷா படத்திலேருந்து ராரா ராமே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: 8:41 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களோட குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. கரையான் பாளையத்திலேருந்து மனோகரன், புது புது அர்த்தங்கள் படத்திலேருந்து கேளடி கண்மணி அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:46 குக்கு நீங்கள் சங்கேற்றிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் மண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வீரவடலூர்லேருந்து ரேவதி, கில்லி படத்துலேருந்து கொக்கரை கொக்கரக்கும் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:55 கொக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் எங்களால் பாடல் இருக்க முடியல. யாரெல்லாம் பாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டவுன் பாலமுருகன், ஆலங்குளம் சத்யாசுகுமார், வெள்ளங்குழி கார்த்திகா, புதுப்பட்டி செல்வபுரணி, காவூர் முருகன், பேட்டை லட்சுமி, திருவனந்தபுரம் குமார், கோயம்புத்தூர் தங்கலட்சுமி, சாம்பாரோடகரை பரமசிவன், அம்பாசமுத்திரம் சங்கரன், பிராஞ்சேரி குமார், சாம்பாரோடகரை விகாஷினி, டவுன் மதியழகன், சாத்தான்குளம் வைதேகி, இவங்கெல்லாம் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. இந்நிகழ்ச்சி நிறைவான பாடலாக கீழச்சுரண்டையிலேருந்து சுலோச்சனா கேட்டிருக்கிறாங்க. பூவே உனக்காக படத்திலேருந்து சொல்லாமலே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: India FAI has officially announced the Indian senior team for the 26th Senior Asian Fencing Championships 2026, which will be held in Delhi from 19th June to 24th of June. Marking a historic milestone, India will host the prestigious continental event for the first time. Over 30 countries and more than 400 top athletes will participate in this high-stakes competition. India's 24-member squad comprises 12 women and 12 men and will be led by CA Bhavani Devi, India's first and only fencing Olympian. In the FIFA World Cup 2026, France will take on Senegal in a Group 1 clash at New Jersey in United States tonight. In another fixture, Norway will face Iraq in a Group 1 encounter at Boston Stadium. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi participates in G7 summit in Evian, France. Also to hold bilateral meetings tonight with heads of Canada, UK and UAE to meet US President tomorrow. Agriculture Minister Shivraj Singh Chauhan holds high-level meeting to review preparations for Kharif season. West Bengal Chief Minister Shubhendu Adhikari announces Eastern Frontier Rifles will soon be revived and over 1,000 Gurkha youths to be recruited. India and Japan adopt rule of implementation for joint crediting mechanism under Paris Agreement. Iran says deal to end war with US would also require Israel to withdraw from Lebanon. IMD forecast thunderstorms accompanied by lightning and gusty winds over North India tomorrow. And Indian squad announced for Senior Asian Fencing Championships 2026. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 கால சாதனைகள் வரிசையில் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணலின் 2வது பகுதி இடம்பெறுகிறது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னா அது மிகையல்ல. சென்னை உள்ளிட்ட 5 தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றப்படுவதால் என்ன பயன் சார்?
4: இது ஒரு முக்கியமான கேள்வி, மிகச்சிறந்த கேள்வி. இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ன்றது இப்ளேஸ் எ கீ ரோல்னுவாங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் தான் அடுத்த தலைமுறையை வழிகாட்டுறதா இருப்பான். அந்த மாதிரி இந்த ஆசிரியர் ஐடிஐயில் ட்ரெயினராக இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம் தான் இந்த நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதுக்கு முன்னாடி 22 நேஷ்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்தியா ஃபுல்லாக இருந்தது. கடந்த 12 வருஷத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு 33 நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக மாறி இருக்கு. ஸோ அந்த பிஎம் சேது திட்டத்தின் கீழே இந்த ஆசிரியர் பயிற்சி மையங்கள், அதாவது நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்கை வந்து மேம்படுத்துறதுக்காக 60,000 கோடி 59,000 கோடி ஐடி அப்கிரேடேஷனுக்கும் 1,000 கோடி இந்த 5 சென்டருக்கும். இந்த 5 சென்டர் எங்கன்னா சென்னை, ஹைதராபாத், கான்பூர், லுதியானா, புவனேஸ்வர். இந்த 5 நிறுவனம் தேசிய அளவிலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்கே மாற்றுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. இதன் நோக்கம் உலகத்தர பயிற்சி, புதிய தொழில்நுட்ப ஆய்வகங்கள், இண்டஸ்ட்ரி 4.0 பயிற்சிகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பயிற்றுவிப்பாளர் மேம்பாட்டை ஒரே இடத்தில் வழங்குவது. உதாரணமாக இந்த இன்று தொழில்துறைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், அட்வான்ஸ் வெல்டிங் போன்ற துறைகளில் திறமிக்க பணியாளர்களை தேடுகிறார்கள். இந்த தேவைகளுக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்கள், புதிய ஆய்வகங்கள் மற்றும் புதிய பயிற்சி முறைகள் இந்த மையத்தில் உருவாக்கப்படும். சென்னை என்எஸ்டியில் தென்னிந்தியாவின் திறன் மேம்பாட்டுக்கான மாற்று அமைப்பாக இல்லாமல் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் இது பயனளிக்கும்.
3: தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்களோட பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. கடந்த 12 அப்ரண்டிஷிப் பயிற்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சார்? இந்த பயிற்சி முறையை தொழில்துறைகள் ஏன் விரும்புகின்றன?
4: அப்ரண்டிஷிப் என்பது லேர்ன் வைல் ஏர்ன், படிக்கும் போதே நீங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல முறை. ஏன்னா ஜெர்மன்ல இதுதான் வந்து டுயல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே சொல்லுவாங்க. ஜெர்மனில் வந்து 4 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணோம், 1 மட்டும் இன்ஸ்டியூட்டில் இருந்தால் போதும். பட் நமக்கு என்ன பண்ண, நம்ம சிஸ்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் வைக்கிறோம். ஆனால் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஐடிஐ முடித்த பிறகோ இல்லை 10th முடித்த பிறகோ இண்டஸ்ட்ரியில்

0: பர் ஒரு ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தால் அந்த மாணவர்கள் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கான்செப்ட் அவங்களுக்கு புரியும். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது எப்படி ப்ரொடக்ஷன்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயர்ஸுக்கும் ஒரு திறன்மிக்க பயிற்சி மாணவர்களை தேர்ந்தெடுத்து வழியாக இருக்கு. கடந்த 12 ஆண்டுகளில் 54.42 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரன்ஷிப் வாயிலாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளனர். தொழில்துறையை இந்த பயிற்சியை ஏன் விரும்புகிறாங்கன்னு கேட்டால் அவர்களுக்கு தேவையான திறன் பணியாளர்களை உருவாக்கி கொள்ள முடிகிறது. ஏன்னா அங்கே படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுங்க, பட் அந்த 1 இயரில் அவங்க பார்க்கும்போது யார் எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியுது. ஈவன் நீங்கள் கூட அப்ரன்ஷிப் எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு அதில் 10 பேர் எடுத்தால் அதில் 4 பேர் நல்லா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த தொழிற்சாலையில் உள்ள எந்திரங்கள், அது உற்பத்தி முறை, பாதுகாப்பு நடைமுறைகள், குழு பண்பாடு அதாவது கொலாபரேஷன், தர கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற விஷயங்களை நேரடியாக அவங்க கற்றுக்க முடியுது. அப்போ பயிற்சி முடித்த உடனே யார் அடுத்த நாள் அவங்க ஒர்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம் லெவலுக்கு இருக்கிறதுனால தான் இந்த அப்ரன்ஷிப் திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கிறேன்.
1: அப்ரன்ஷிப் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவோருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. அது எவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா?
0: ஸோ அப்ரன்ஷிப் திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அந்த இளைஞர்களுக்கு படிக்கும் போதே ட்ரைனிங் எடுக்கும் போதே ஸ்டைஃபண்டும் ஒரு பார்ட். அதே சமயத்தில் அவங்க படிக்கும்போதே அந்த 1 இயர் பீரியடில் வந்து இந்த இப்போ போன முறை சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒரு எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுன்ற ஒரு நேர்முக பயிற்சி அவங்களுக்கு கிடைச்சிறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்குது. திறன் எங்கே இருக்கோ யார் வேணாலும் அந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து அப்ரன்ஷிப் மூலம் வந்து அப்ரன்ஷிப் கிடைக்கிறது கஷ்டமாக, இப்போ ரயில்வேஸோ கோஸ்ட் கார்டெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஃப்ரீ, ஏன்னா அப்ரன்ஷிப் முடித்தோன்னு அவங்க ஜாப் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டைஃபண்டுன்ற பார்த்து போகும்போதும் 5வதுலேருந்து 9வது வரைக்கும் படித்தவங்களுக்கு நான் சொன்னவங்களுக்கு 1, 14 வயசுக்கு மேலே இருந்தே படிக்கலாம். 2வது, நீ படிக்க முடியலன்றதுக்காக வாழ்க்கையை விட முடியாது, அதுக்கும் வாய்ப்புகள். ஸோ 5வதுலேருந்து 9வது வரைக்குமே இருக்கிறவங்களும் அப்ரன்ஷிப் போகலாம். அவங்களுக்கு மாதம் 6800 ரூபாய் வரைக்கும் அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. 2வது, 10வது படித்தவங்களுக்கு 8200 ரூபாய் வரையும், 12வது படித்தவங்களுக்கும் ஐடிஐ முடிச்சிருங்க 9600 ரூபாய் வரைக்கும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 10900 ரூபாய், அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக கூட இருக்கலாம், இல்லை என்ஜினியரிங்காக இருந்தால் 12,30,000 ரூபாய். இந்த தொகை வந்து மினிமம், ஆனால் பல இண்டஸ்ட்ரி அதிகம் சில மறுநாட்டு அதிகமாக கொடு 18,000, 20,000 கொடுக்குறாங்க. ஏன்னா சில சமயத்தில் ஆளே கிடைக்க மாட்டேறாங்க, அந்த நிலைமைக்கு இருக்கனால வந்து அவங்க அதிகமாகவும் கொடுக்குறாங்க. இந்த தொகை வந்து டைரெக்டாக டிபிடின்னு சொல்லிட்டு டைரக்ட் பெனிஃபிஷியரி முறையில் செலுத்துறதுனால ஒரு வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது. அதே சமயத்தில் அந்த இளைஞர்கள் குடும்பத்துக்கு சுமையாக இல்லாமல் திறன் பயிற்சியும் பெற முடியுது.
1: இந்த பயிற்சியின் மூலம் உதவித்தொகைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொன்னீங்க. இதில் வந்து மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் போன்ற முன்னணி நிறுவனங்களோட எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க. இதோட நன்மைகள் என்ன?
0: என்ன வேணும் இண்டஸ்ட்ரிக்குன்றது இண்டஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணுமே தவிர நாம் டிசைட் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் இது வந்து ஒரு சப்ளை ட்ரிவன் மார்க்கெட் மாதிரி, நாம்புக்கு தெரிஞ்சது எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேலையை தேடணுன்றதை விட இந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட் விட அதிகமாக எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் நிறுவனங்களில் உலக தரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது தெர் இஸ் அ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று உண்டு. ஒரு 500 கோடிக்கு மேலே ஒரு டேர்ன் ஓவர் இருந்தால் ஒரு 2.5% வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்தணும். அந்த பணம் திறன் பயிற்சிக்கு இந்த அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட்ல இருந்து அதே சமயம் ஸ்கில் ட்ரைனிங்க்கு அவங்க பயன்படுத்தலாம். அதனால அவங்களோட சேர்ந்து இந்த ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், சிஸ்கோ, ஆரக்கிள் போன்ற முன்னணி நிறுவனங்களை அவங்களே நேர்முகமாக இந்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை எனேபிள் பண்ணலாம். அவங்களா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, தேவையான திறமைகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. இதன் மூலம் தான் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் பேருக்கு மேல கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இந்த முன்னணி நிறுவனங்கள் மூலம்.
1: இப்போ இங்க பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா சார்?
0: ஈவன் ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலம் எல்லா நாட்டோட தொடர்பும் திறன் பயிற்சி மேம்பாட்டு கழகம் வந்து அந்த கொலாபரேஷன் எம்ஓஇ பண்ணிட்டு இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அங்கே ஃபாரின் அனுப்புற ஆப்பர்ச்சுன்னு கொடுக்குறாங்க. இது அட்வான்டேஜ்னா ஒரு தனியார் மூலம் போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பு மற்ற பல கேள்விகள் உண்டு. இது இந்திய அரசின் மூலம் போகும்போது அதுக்கான எல்லா உத்தரவாதங்களையும் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குது.
1: இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பு குறித்தும் சொன்னீங்க. இப்ப இந்த திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் அரசின் எதிர்கால திட்டங்கள், மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன, இதற்காக இளைஞர்களை தயார்படுத்த என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க?
0: இன்று வந்து உலகம் ஃபுல்லா அந்த 4வது தொழில் புரட்சி, நம்ம இந்த லெபார்டரி ஃபுல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இளைஞர்களை பயிற்சி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அப்போ இருக்கிற உள்கட்டமைப்பு நம்ம

0: அப்கிரேட் பண்ணும். ஒரு காலத்து ஸ்கூல்ல வந்து ஒரு போர்டும் ஒரு சாக் பீஸ் இருந்தா போதும், இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு, ஏஐ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு நீங்க அரை மணி நேரம் டீச் பண்றது ஒரு அனிமேஷன் மூலம் சில விஷயங்களை விளக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர்ன்றத விட அறிவும் திறனும் ஒன்றாக இணைந்து காம்படன்ஸ்ன்ற லெவலில் போயிடுச்சு. அப்போ நம்ம என்டையர் இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரொபாட்டிக்ஸ், கிரீன் எனர்ஜி, இந்த 3D பிரிண்டிங், இந்த சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும். அப்போ நம்ம ஸ்கில் இந்தியா மிஷன் மூலம் இந்த இளைஞர்களை அந்த தொழில்நுட்பத்துக்கு தயார்படுத்தணும்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். அதனால தான் இந்த PM சேது மூலம் அது 59,000 கோடியில் 1,000 ITIலையும் இந்த 1,000 கோடி மூலம் 5 NSTIலையும் பயிற்சி மையங்களாக போட்டிருக்கோம். இந்த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்ன்ற ஆன்லைன் மூலம் இந்த ட்ரைனிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஆன்லைன் ட்ரைனிங் ஆல்சோ ஃப்ரீ ட்ரைனிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் இந்த உலகளாவிய வேலை வாய்ப்புக்கான அந்த திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எளிமையாக சொன்னால் நாளைய வேலைக்கான இளைஞர்களை இன்று தயார்படுத்துவது இந்த முயற்சியின் நோக்கம்.
1: 4ஆம் கட்ட தொழில் புரட்சி, 5ஆம் கட்ட தொழில் புரட்சி, இந்த மாதிரி எதிர்காலத்தில் உள்ள தொழில்நுட்பங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் இப்பவே வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இப்போ ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளம் அந்த போர்ட்டல் பத்தி சொல்லுங்க சார். இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன? இது எத்தனை மொழிகளில் வழங்கப்படுகிறது? இது மாணவர்களுக்கு வேலை தேடுவதற்கு எவ்வாறு பயனளிக்கக்கூடியதா இருக்கு சார்?
0: ஏன்னா அந்த ஸ்கில் இந்தியா ஹப்ன்றது திறன் மேம்பாட்டுக்கான ஒருங்கிருந்த கட்டமைப்பு ஆர் டிஜிட்டல் தளம்னு சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து ஒரு வேலை தேடணும்னா ஒரு இடத்துலையும், அப்ரன்ஷிப்புனா ஒரு இடத்துலையும், ட்ரைனிங்க்குனா ஒரு இடத்துலையும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பயிற்சி, சான்றிதழ், அப்ரன்ஷிப், வேலை வாய்ப்பு, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப், அதில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தளம் வந்து 23 இந்திய மொழிகளில் செயல்படுது. 1.5 கோடிக்கு மேற்பட்ட பயனாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளனர். இது திறன் மேம்பாட்டுக்கான டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லலாம்.
1: ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் மூலம் பல்வேறு விஷயங்கள் அதுல கிடைக்குங்கிறதையும் சொன்னீங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் உருவான மாற்றங்கள் என்ன? வேலை தேடுவோர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து வேலை வழங்குவோர் என்ற நிலைக்கு இளைஞர்கள் மாறியிருக்காங்க, இதை பத்தி சொல்லுங்க சார்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டுதுன்னு சொன்னால் இந்த உண்மையான வெற்றி புள்ளி விவரங்களில் மட்டும் இல்லை, மக்களின் வாழ்க்கையில் எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். பல இளைஞர்கள் வேலை தேடுறவங்களா இருந்த நிலையில் இன்று வேலையை வழங்குபவர்களாக மாறியுள்ளனர். சிறு தொழில்கள், சேவை நிறுவனங்கள், உற்பத்தி அலகுகள் போன்றவற்றை தொடங்கி பலர் தொழில் முனைவோர்களாகவும் வளர்ந்துள்ளனர். 12.8 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தொழில் முனைவு பயிற்சி பெற்றுள்ளனர். 26,000த்துக்கு மேற்பட்ட புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே ஸ்கில் இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார தாக்கத்தை காட்டுகிறது.
1: திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது வேலை தேடுவோரை வேலை வழங்குவோராக மாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிராமப்புற அளவில் திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு சார்?
0: இந்தியாவின் வளர்ச்சி தான் கிராமப்புறத்தின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி, இல்லை மாற்றியும் சொல்லலாம். இதனால தான் ஸ்கில் இந்தியா திட்டங்கள் கிராமப்புற மக்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் என்ன? பெண்கள் கைவினைஞர்கள், விவசாய இளைய குடும்ப இளைஞர்கள், பழங்குடியினர் போன்ற பல்வேறு தரப்பினருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் இந்த பாரம்பரிய கைவிளைஞர்களுக்கும் நவீன கருவிகள், பயிற்சி, சான்றிதழ், கடன் வசதி போன்ற சந்தை வாய்ப்புகளை வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 24.2 லட்சத்துக்கு மேற்பட்ட கைவிளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வருமானமும் சுயநிதியமும் அதிகரித்துள்ளது.
1: கிராமப்புற அளவில் இந்த திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு? பாரம்பரிய தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சார். உலக அளவில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க மத்திய அரசு எத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு? ஒர்க் ஸ்கில்ல போட்டியில இந்தியாவின் இடம் என்ன?
0: இந்திய இளைஞர்கள் உலக தரத்திலான திறன்களை வழங்குவதுதான் இதோட ஸ்கில் இந்தியாவோட மிஷனோட நோக்கம். இந்தியாவை உலகின் ஸ்கில் கேபிட்டல் என்று மாற்றுவதுதான் நமது மத்திய அரசின் முதலான நோக்கமாக இருக்கு. இதற்காக ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சிங்கப்பூர், UAE போன்ற பல்வேறு நாடுகளும் ஸ்கில் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் மூலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. வேர்ல்ட் ஸ்கில் போட்டியில் இந்தியா முன்னேற்றம் மிகவும் பெருமைக்குரியது. 2019 இந்தியா 39வது இடத்துல இருந்தது இந்த வேர்ல்ட் ஸ்கில்ல. 2024 இந்தியா 13வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த 4 வெண்கல பதக்கங்கள் பிளஸ் 12 மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதுகள், இது இந்திய இளைஞர்களும் ஒரு திறனுக்கு ஒரு உலக தரத்தில் இருப்பதை நிரூபிக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை

0: காரணமா உலக அளவில் பல்வேறு போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர்களை இந்த திட்டம் எவ்வாறு உருவாக்கியிருக்கு, இதில் இந்தியாவோட இடம் என்ன அப்படிங்கிறதும் சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு என்ன சார்?
1: 2045 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை. இந்த இலக்கை அடைய சாலைகள், தொழிற்சாலைகள், கட்டிடங்கள் மட்டும் போதாது, அவற்றை உருவாக்கவும் இயக்கவும் திறன்மிக்க மனித வளம் தேவை. அதற்கான அடித்தளத்தை அமைப்பதுதான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, தொழில்நுட்ப திறன்கள், உலகளாவிய வேலைவாய்ப்புகள், பெண்கள் அதிகாரமளித்தல், கிராமப்புற முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கும் தேசிய இயக்கமாக ஸ்கில் இந்தியா செயல்படுகிறது. எனவே ஸ்கில் இந்தியா என்பது வெறும் பயிற்சி திட்டம் அல்ல, இது விஸ்கித் பாரத் 2047 நோக்கி இந்தியாவின் மனித வள புரட்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு திறன், ஒவ்வொரு திறனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குவதே ஸ்கில் இந்தியாவின் லட்சியம்.
0: கடந்த 12 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ்

0: பயிற்சி திட்டம் அல்ல, இது விஸ்கித் பாரத் 2047 நோக்கி இந்தியாவின் மனிதவள புரட்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு திறன், ஒவ்வொரு திறனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குவதே ஸ்கில் இந்தியாவின் லட்சியம்.
1: கடந்த 12 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் வழங்கியிருக்கு அப்படிங்கிறத நிறைய சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9:30 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கியச்சாரல். இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சங்ககால ஆடை அணிகலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காட்சலைகளில் நாங்கள் கடையும் ஞான வில்சன். மனிதன் ஒரு நிலையான வாழ்க்கையை தேடிக்கொண்டதுக்கப்புறமா ஆடை அணிகலன்களில் அழிஞ்சி தன்னை அலங்கரிச்சிக்கிறதுல ஆர்வம் காட்டினான். வேட்டை சமூகத்தில் வாழ்ந்த காலத்தில் மனிதன் இலைத்தலைகளை ஆடையாக உடுத்திக்கிட்டான். பூக்களை வந்து அணிகலன்களாக அணிஞ்சிக்கிட்டான். அதுக்கப்புறமா விலங்கின் தோலையும் நாகரிகம் வளர வளர பருத்தி ஆடையையுமே வந்து அணிஞ்சான். இன்னைக்கு சங்ககால ஆடை அணிகளுங்க பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், மாயவநாதன் வரிகளில் பி. சுசீலா குரலில் சுப்ரண பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.

9:15 இலக்கியச்சரல் நீங்கள் சாங் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 வரையுறல் மார்பின் வையகம் விளக்கும் விரவு மணியொளிர் வரும் அறவுரலாரமோடு புறையோன் மேனி பூந்துகிர் கலிங்கம். மலை போன்ற தோள்களில் விலை மதிப்புடைய பல மணி கோர்க்கப்பட்ட பாம்பு போன்று வளைந்திருக்கும் ஆரத்தை பூ வேலைப்பாடுடைய கலிங்கம் என்ற ஆடையை மன்னன் அணிஞ்சிருந்ததாக இந்த பாடலில் வந்து சொல்கிறாங்க. செல்வ மகளிர் பல வகை மணிகள் கோத்த பொன் வடங்கள் பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு மேகலை இதெல்லாம் வந்து அணிஞ்சிருந்ததாகவும் மாநிலை மகளிர் லா வாவிலை மகளிர் என்னும் வரிகள் வந்து குறிப்பிடுது. அதே மாதிரி ஏழை பெண்களோ பொன் வெள்ளி இரும்பு அணியக்கூடிய அந்த வாய்ப்பில்லாத வறுமை நிலையில் வந்து வாடிட்டு இருந்திருக்காங்க. அதனால் இவங்க வயலில் களையாக பறித்து போடப்பட்டிருந்த குவளை ஆம்பல் ஆகியவற்றோட தண்டைகளை கொண்டு வளையல் செய்து அணிந்தனர் அப்படிங்கிறத கழனியாம்பல் வள்ளி தொடுக்கை மகளிர் அப்படிங்கிற அந்த வரிகள் மூலமாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்து இப்போது காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இருபது மணி 39 நிமிடத்தில் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. பிள்ளை தமிழ் இலக்கியங்களில் ஆடை அணிகலன்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். நிலப்பண்பலை 102.6 பிள்ளைத்தமிழ் நூலில் வந்து தெய்வங்களை குழந்தையாக நினச்சி பாடக்கூடிய வழக்கம் வந்து கொண்டது. கவிஞர்கள் கடவுளாகிய குழந்தைகளை வர்ணிக்கும் முறையில் தலையிலிருந்து வர்ணிக்கின்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழ்வேலூர் முருகன் பிள்ளைத்தமிழ் நூலில் செங்கீரை பருவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணிக்கிளர் குஞ்சி முடித்திடு முச்சியின் வச்சிர ஒளியாட மாசரு தேசிறு முத்தியல் சுட்டிரன் மதியுடுவென வாட கணிதம் லொளிதரு குண்டல மாறிறு கதிரவன் போலாட கண்ட சரத்தோடு மண்டிய வெளில் வளர் கண்டிகை சூளுமாட பனிதரு மரதனம் விரலிய கரவளை பல பலவிதமாய் பயில்மர கதமிடை இருமறை வடமிசை பகர்க்கின் கிணியாட அணிகிலர் பரிபுறமாட வசைச்சினி தாடுக செங்கீரை. இந்த பாடலில் முருகனுடைய பாத அழக பாடுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. திருமுருகல் ஆறுமுகங்கள் கண்களின் திருவருள் மகரக்குண்டலம் தோல் திருக்கரம் உறைவாள் சிலம்பு அப்படின்னு முருகன் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்களும் வந்து இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடியதாக இந்த பாடல் வந்து வந்திருக்குது. நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஆலயமணி திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் ஜானகி குரலில் சுப்பிரமணியன் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:44 இலக்கியச்சரல் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 பிள்ளை தமிழ் இலக்கியங்களில் ஆடை அணிகலன்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். முத்த பருவத்தில் குழந்தை முருகனை நீராட்டி அழகுபடுத்தக்கூடிய அலங்கார நிலை காட்டப்பட்டிருக்கு. தொடுகை மணக்கு பூசி தூது வரிட்டில வெண் நீராட்டி துகிலால் ஈரம் புலர்த்தி மஞ்சள் தோய் வேப்பில நீர் சுற்றிய பின் குடுமி திருத்தி நீரணிந்து குளவு நிலக்க பணிந்து முத்தங்கொள்ள கனிவாய் முத்தமரன் கொள்வான் குனியும் அமையத்தின். இந்த பாடல் குழந்தைய மனப்பொருட்களை இட்ட வாசனை வெந்நீரில் நீராட்டி துகிலால் ஈரம் நீங்க உலர்த்தியதாக வந்து குறிப்பிடுது. அதுக்கப்புறமா மஞ்சள் நீரில் வேப்பில இட்டு திருஷ்டி கழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருநீர் அணிவிச்சு அலங்காரம் செய்கின்றனர். முத்து அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அணிகலன் தான். அந்த முத்துக்கள் பிறக்குமிடம் பற்றி ஒவ்வொரு பிள்ளைத்தமிழ் நூலும் குறிப்பிடுது. உழுவை கருமா மறுப்பு முத்தும் வனைக்கார் கழுகு களைமுத்தும் வனசங்கருப்பு மதிமுத்து மாதர் இடற்றின் வருமுத்தும் என 10 வகையான முத்துக்களை பற்றியும் கூறுது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா இசையில், கே டி சந்தானம் வரிகளில், பி சுசிலா குரலில் சொல்கிறேன். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:49 இலக்கியச்சரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் ஆடை அணிகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். கடவுளர் பற்றிய பிள்ளைத்தமிழ் நூல்களில் இடம்பெறக்கூடிய பிற மகளிர் அணிந்த ஆடை அணிகலன்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மாமுளையமேல் பிள்ளைத்தமிழில் ஆய்ச்சியர் அணிந்துள்ள அணிகலன்களாக எளிய மலர் மாலைகள் வந்து சுட்டப்பட்டிருக்கிறது. கொன்றை நறுங்குழலையும் முல்லையின் அரும்பையும் செழித்த மலர்களையும் கூந்தலில் கட்டி முடித்தவர்களாக ஆய்ச்சியர் வந்து குறிப்பிடப்படுறாங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழில் கற்களை பொண்ணில் பதிக்கக்கூடிய முறை பற்றியும் ஒரு பாடல் வந்து குறிப்பிடுது. ஒரு மணியானது பேராற்றினுள்ளே சேரிடத்தே அது அளவினதாய் தோன்றி சிலம்பு நிறமுற்று 16 ஊழிக்காலம் கடந்த பின்னரே முழுமை பெறும் தன்மையுடையது. அந்த மணி மிக பெருத்தது. அதனை சாணை தீட்டுவோர் சாணை தீட்டி தக்க அளவு செய்து அணிகளன்ற குழி செய்து பதித்து நகை செய்வர் என மணி மண்ணில் உருவாகக்கூடிய அந்த முறையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ தாயை காத்த தலையன் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரியில், டி எம் சௌந்தரராஜன் குரலில் சொல்கிறான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், தங்க ரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்பக் கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்பக் கோட்டைக்கு

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 55 நிமிடத்தில் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களும் ஆடயங்களும் பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பலையபாண்டிய படத்தில் வந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
3: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். தொலைபேசி மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113232 மற்றும் 0462256113333 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க.
1: வணக்கம், வீரநல்லூர் அத்திரகாரம் கண்ணாடி கோதும் கூட இருந்து உங்களை பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தாய் மனஸ் படத்துல தூதுபாலா.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து.
1: தொண்டையில தான் நினைச்சேன்

0: 10:06 கேட்டுட்ருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1100 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் ஆவரிக்கேன்னு ஒரு காவலி.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? எனக்கு அன்புள்ள அப்பாவில் இருந்து மரகத வழிக்கு மனக்குளம்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: தேங்க்ஸ் சார்.

0: 10:11 சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், பேசுகிறேன் சார்.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? இந்த எங்கம்மா சபதம்பரத்துலேருந்து அஞ்சு மேகமே இன்று ஓடி வந்து.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 15 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். நலமா இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
2: சார்? வைதிக கத்தன் குடத்துல இருந்து ராஜாட்சி 1 பயணமாக நீங்க
1: கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி சார்.

0: 10 மணி 19 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: லாலாவூர்லேருந்து பூமாரி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சமுத்திரபடத்துல இருந்து அழகான சின்ன தேவதை, அந்த பாட்டு கொடுங்க.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், நன்றி.
0: நேர்களை, நீங்களும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம்.

0: பத்து மணி 27 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சார், தென்காசி மாவட்டம் ஆடையிலேருந்து மிஷின்ராஜ்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சார், தூங்காய் தம்பியில் வந்து நானாக நான் இல்லை தாய் அந்த பாட்டு.
0: ஆ, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் கேட்ட பாடல்
1: சரி
0: வந்துருக்கு,
1: சார்.
0: கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: சரி சார்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. 10:32 கேட்டுருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுருக்கீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113232 மற்றும் 0462256113133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: எங்கிருந்து பேசுறீங்க?
2: நலமா
1: இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: தர்மம் என்னும் படத்துல இருந்து தேவி தேவி.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து தெரிஞ்சிருங்க.
2: நன்றி சார்.

0: பத்து மணி 38 நிமிடத்தில் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மானசன் படத்திலிருந்து ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில
0: நீங்கள்
1: ரோசா பூவை போல.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: சுகமான ராகங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் செங்கல் பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: குடி பறக்கிறது படத்துலேருந்து ஒரு வாசம் பண்ணி சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 48 நிமிடத்துல சுகமணராங்கல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நன்றி சார்.

0: 10:53 நிமிடத்தில் சுகமான ரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஜானகிராம் படத்துல இருந்து பொட்டு மேல பொட்டு.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இல் நாளை 17/6/2026 புதன்கிழமை அன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.

0: ஆறு பதினைந்துக்கு வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி. வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். 7:00 மற்றும் 7:25 வணக்கம் பரணி. 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை. வழங்குபவர் பொன் வேலுமையில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 மணித்திருநாடு பாலைவன நாட்டுப்புற இசை. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே. இல்லறம் இனிமையாக பின்பற்ற வழிகள் என்ன? 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுதளத்தை உருவாக்கும் திட்டம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள். 1:55 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள். வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். பல் முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் மருத்துவர் ஜோசிதா சாம் அவர்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 6:30 லீட்ஸ் ஹெட்டிங்லியில் நடைபெறும் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு ரசிக்கலாம். 7:00 திரை இசை. 7:10 தேனி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. 7:32 உழவர் உலகம். லாபம் தரும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் உரை. வழங்குபவர் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் ஏ செல்வராணி அவர்கள். 9:15 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் நயமும் நகையும் இலக்கியத்தில் நகைச்சுவை. 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
2: This is Akashvani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi today addressed the outreach session on forging new partnerships and rebuilding international solidarity at the G7 summit in Avignon, France. Ministry of External Affairs informed that during the session, the Prime Minister underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. During the meeting, the Prime Minister also highlighted that India has always followed a humanity-first approach. He said this is reflected in India-led initiatives such as the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure, the Global Biofuel Alliance, Mission LIFE, and the egg paid mark in

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒழிக்கவிருப்பது வாலிப விருந்து. படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடல.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தங்கை படத்திலிருந்து பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.
1: சுகம் சுகம் சுகம் சுகம்.

0: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं सरफिरोजी।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது கில்லி படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடல பாடல்.
1: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு பண்பலை ஒலிபரப்பு. நேரம் நள்ளிரவு 2:10. நேர்கள் கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பொன்னகரம், உல்லாச பறவைகள், பொல்லாதவன் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பொன்னகரம் படப்பாடல் ஒலிக்கும்.

பொன்னகரம் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை பொன்னகரம் படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். அடுத்து உல்லாச பறவைகள் படத்திலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். துவக்கமாக

0: நேர்கள் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

அடுத்து உல்லாச பறவைகள் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை அனூப் தாஸ் குப்தா அவர்களின் கிட்டாரிசை கேட்டீர்கள். அடுத்து டாக்டர் என் ராஜம் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முகேஷ் ஜாதன் அவர்கள் தப்லா, ராக் குணகிரி

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில்.
2: நிறைவு பெற்றது பொங்கும் மங்கலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் திரைப்படங்களில் ஒலித்த பக்தி பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள சுவாமி ஐயப்பன் படப்பாடல்.